0: Get ready, folks.
1: இதே கலிகள பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீப.
2: நேரம் 8:06 21°C 20°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெப்பநிலை சொல்லிக்கு இவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கு. இந்த வெப்பநிலையை கேட்கின்ற பொழுது இல்லையா,
3: இந்த இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வெப்பநிலையை கேட்கறாங்க, கேட்கறோம் என்ன
2: இண்டியோட முடிஞ்சிருமா?
3: இல்ல, வேற இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு காலநிலையா தான் இருக்கு சஞ்சீவன். அப்பப்ப மழை வந்தாலும் கூட ஆனா நல்ல காலநிலையாக தான் இருக்கு.
2: சரி, இன்னொரு பாசிட்டிவான பேச்சு.
3: சரி, அதே போன்று நீங்களும் எங்களை Facebook, Instagram, TikTokல் பின்தொடரலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்கின்றதான் எங்களுடைய பக்கத்தின் முகவரியாக இருக்கிறது. அதே போன்று யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை. லிட்டர் ஒன்றுக்கான விலை 185.9 இருக்கும் நள்ளிரவின் பின்னரும். இது இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற திங்கள் தொடக்கம் பள்ளி வரை 2 மணித்தியாலம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. திங்கக்கிழமைகளில் 8 மணி கடந்து நாங்கள் பேசுகின்ற விடயம் முடிஞ்சா தொடுங்கோ போட்டி நிகழ்ச்சி. தரவுகள், ஆய்வுகள், இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள், கணிப்புகளை வைத்து உங்களுக்கான கேள்விகளை தருகின்றோம். ஒரு வயல வந்து அறிந்து கொள்கின்ற விடயமாக இருக்கின்றது, இன்னொரு வயல ஒரு விழிப்புணர்வை தருகின்ற விடயமாக இருக்கிறது. இன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற கேள்வி முடியுங்க நீங்க யோசிப்பீங்க, ஓ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கான ஒரு வாய பழக வைக்கிற ஒரு விஷயம் தான் இன்றைய நாள் கொண்டு
3: வந்திருக்கு. சமுதாயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு.
2: சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. அவர்
3: கொண்டு வரதான் இப்ப எங்களை முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி விஷயமாவே இருக்குது. சரி, அது விஷயமா மாறாட்டி சார்ல, இப்ப கேள்விய சொல்லுங்க சஞ்சீவன். என்ன கேள்வி?
2: முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கனடாவில் இருக்கின்ற 5 பேரில் ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது. 5 பேரில் ஒருவர் வந்து இந்த விடயத்தினால் வந்து அவர்களுடைய உடல் உள உபாதைக்கு உள்ளாகுவதாகவும் அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதாகவும் சொல்லுகின்றார்கள். கனடாவில் இருக்கின்ற 5 பேரில் ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது உடல் உள உபாதைகள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதாக சொல்லப்படுகின்றது. என்ன விடயம் அப்படி என்று சொல்லி உங்களிடம் நாங்கள் கேட்கப் போகின்றோம். தெரிந்தால் அந்த 5 பேரில் ஒருவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி தெரிந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு பதிலை சொல்ல 416-5544-4000.

0: 8:13 யார் முதல்ல சொன்னாங்களோ தெரியாது, அந்த பாசிட்டிவா இந்த வெதர் தொடர்ந்து இருக்குமானு சொல்லி. இப்ப வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைவடைகிறது, 19 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது இப்போ.
1: அப்படியா சஞ்சீவ், நாங்க அப்படிதான் அடிக்கடி அதை பார்த்து சொல்றோம்.
0: நீங்க அந்த வாக்க நீங்க சொல்லிருக்கலாம்.
1: சரி, இப்ப வந்து நாங்கள் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நாள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கேள்வியை வந்து இன்னொரு முறை சொல்ல போன்றோம். கனடாவில் இருக்கின்ற 5 ஒருவருக்கு இந்த விடயத்தால் உடல் உள உபாதைகள் அல்லது வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அது என்ன விஷயம் என்றுதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். எங்களோட நேர்கள் வந்திருக்கிறாங்க, யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க ஸ்ரீஸ்கந்தராஜா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஸ்ரீஸ்கந்தராஜா. சரி சொல்லுங்க, என்ன பதிலாக இருக்கு?
0: நித்திரையின்மை. மிகச்சரியான பதில் எனக்கு சொல்ல ஆசைதான், வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் அது சரியா இல்லையான்றது நான் சொல்றேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஏராளமான விஷயங்கள் உண்மையில் மனித வாழ்க்கை அல்லது ஒரு நாளாந்தம் இருக்கின்ற அந்த 24 மனதால் இதை வந்து சிதைக்க ஆரம்பிக்கின்றது. இதில் வந்து மனிதர்கள் வந்து உடல் உபாதை அல்லது அதே நேரம் அவருடைய வாழ்க்கையை வந்து மாற்றம் பெறுவதனுடைய மிக முக்கியமான விஷயங்கள் இது ஒன்று அப்படி என்று சொல்லப்படுகின்றது. கனடாவில் இருக்கின்ற 5 ஒருவர் இதை சொல்லியிருப்பதாகவும் சொல்லி தரவுகள் சொல்லப்படுகின்றது. அப்படியான ஒரு விஷயத்தை பெறுதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மனித கொண்டு பதிலை சொல்லலாம். 4165 4 4 0 4 0.

0: கேட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
2: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-4-$11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Brokendale, Bro. 905-512-4261.
5: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக டாக்ஸ் ரிஃபண்டினையும் பெற்றுத் தருகிறார்கள்.
6: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1, 416-285-6900. கெனடியன் ஸ்டீல்ஸ் சந்திப்பில், 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங் இன் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
5: 647-426-7334 info@oceantax.ca.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: தெரியும்
1: தேவகுமார், என்ன பதில்?
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான். கனடாவில் இருக்கும் ஐவரில் ஒருவருக்கு இந்த விடயத்தால் உடல் உள உபாதைகள் அல்லது வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றதா, என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கின்றோம்.
0: உண்மையில் இது ஒரு அதிர்ச்சியான ஒரு தரவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சில வேளைகளில் நாங்கள் இதை பற்றி யோசித்திருக்கின்றோமோ தெரியல, ஆனால் இது நிறைய இடங்களில் இப்போது அதுவும் இந்த ஒரு ஒரு இயல்பான ஒரு சூழல், எதற்கு இயல்பான சூழல் அப்படின்னு சொல்லி நிச்சயத்தன்மையற்ற ஒரு பொருளாதாரம் இருக்கின்றது. அது நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது உலக நாடுகள் அரசியலினுடைய நிலவரம் காரணமாக இங்கு இடம்பெற்று வருகின்ற இந்த ஏற்றிறக்கங்களாக இருக்கலாம், பணவீக்கமாக இருக்கலாம், வியாபார ஸ்தலங்கள் மூடப்படுவதாக இருக்கலாம், அல்லது வேலைவாய்ப்புகள் இழக்கப்படுவதாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயம் அல்லது கடன் சுமையாக இருக்கலாம், மோட்கேஜ் அடமான கடன் சுமையாக இருக்கலாம், அப்படி நிறைய விஷயங்களினால் வந்து பலருக்கு இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, முன்னால் இருக்கிற பில்ஸை பே பண்ணுறதா அல்லது மூன்று நேரம் சாப்பாடு காசு செலவழிக்கிறதா என்பதுதான் பலருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது.
2: பல பேர் அஞ்சு நேரம் சாப்பிடுவாங்க சார், அந்த டே கிளாஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க.
0: உங்களை பற்றி பேசலாம், அதே நேரம் இன்னமொன்று, இந்த ஃபுட் பேங்கை நம்பி தங்களுடைய நாளாந்த ஜீவனோபாயத்தை வந்து நடத்துகின்ற பலரும் இந்த நாட்டில் வந்து அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் இதை சொல்ல வருகின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கனடாவில் ஐவரில் ஒருவர் வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டியை சந்திப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 18 20 விதமான கிணறியர்களுடைய வீட்டில் வந்து அங்கு வந்து போதிய அளவிலான உணவு இல்லை அல்லது உணவு இல்லை என்கின்ற ஒரு பயம் இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட மில்லியன், இதை கணக்கில் பார்க்கின்ற பொழுது மில்லியன் கணக்கானவர்கள் தங்களுக்கு போதிய உணவு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. 3 வேளை உணவு இல்லாமல் இருக்கலாம், 2 வேளைக்கான உணவு இல்லாமல் இருக்கலாம், 1 வேளைக்கான உணவு இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது நேஷனல் டேட்டா, அதாவது கனடாவினுடைய புள்ளிவிரல் திணைக்களத்தினுடைய ப்ரூஃப் என்று சொல்லக்கூடிய ஃபுட் இன்செக்யூரிட்டி பாலிசி ரீசர்ச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற தரவின் அடிப்படையில் தான் இந்த விடயம் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சில வேளைகளில் உங்களுக்கு கூட தெரியாமல் உங்களுடைய அயலவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், அப்படி இருந்தால் சில வேளைகளில் உங்களால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக பேசுங்கள். என்றால் இப்பொழுது இருக்கின்ற எங்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் என்பதுனா மற்றவரை அறிந்து கொள்வதற்கு, அவரோடு பேசி அவரிடம் இருக்கின்ற அவர் போகின்ற வழியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அறிந்து கொள்வதனூடாக ஏதாவது உதவி செய்யலாம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கான உதவியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்.
2: இதுதான் இன்று நாள் நாங்கள் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருந்த கேள்வியாக இருக்கிறது. இணைந்து பல் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த திங்கட்கிழமையும் இன்னும் ஒரு கேள்வி உங்களை முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்க.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7 ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவிகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2ம் இடத்துக்கு பின்தங்கியுள்ளதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தாவிக வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார்.
2: ஹோர்மோஸ் நீரிணை முடக்கத்தால் சிக்கியுள்ள கப்பல்களை அந்நீரிணையை பாதுகாப்பாக கடக்க இன்று முதல் அமெரிக்கா உதவும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நடுநிலையான மற்றும் அப்பாவியான நாடுகள் தமது வர்த்தகங்களை சுதந்திரமாக நடத்த இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் இச்சேற்பாடு போர் நிறுத்த மீறல் என ஈரான் எதிர்த்துள்ளது.
0: இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேக்கள் மீதான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில், மஹிந்த ராஜபக்சேவை பழிவாங்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சாடியுள்ளார். அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை இதற்காக அரசாங்கம் பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தவறு இழைக்காவிட்டால் பழிவாங்கல் என கூறி திசை திருப்பாமல் விசாரணைக்கு முகம் கொடுக்குமாறு ஏற்கனவே அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
3: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட

0: டு மீட். ஏய் டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனி பூவு.
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்து தடி முத்து மழை பூவு.
0: அடடா என் கவியரசர் கம்பா.
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
0: ஆஹா ஆடு நனைதே.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது. நாடகம்,
0: ஆமா நாடகம், திருநாவுக்கரசி சொல்ல

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: இருக்கேனே, நல்லதானே இருக்கேன் பாரு.

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனிப்பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்ங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாக கத்

0: கேட்பதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ
1: நீ திருந்தவே மாட்டேன்.

0: ஹாஸ்பிடல் இருக்கேன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு துடிச்சு போய் ஓடி வந்தேன் தெரியுமா? பெரிய ஃபுட்பால் பிளேயரா? உனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் தெரியும். என்னெல்லாம் தெரியும் தெரியுமா? மியூசிக், டான்ஸ், டிராமா, செஸ், கேரம், கபடி, பல்லாங்குழி, மங்காத்தா, எல்லாம் தெரியும். இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். டாக்ஸி டாக்ஸி
1: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
9: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
9: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
10: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நேரம் 8:47 கேட்டுக்கொண்டிருப்பதை நம்ம ஊர் இந்த நேரத்தில் நீங்கள் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்கலாம்.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விளையாட்டுச் செய்திகளில் முதலில் ஐபிஎல்லில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் ஒரு பாரிய வெற்றியினை பெற்றுக் கொண்டாலும் இருந்தாலும் அதனுடைய ஸ்தானம் மாறவில்லை அப்படி என்று சொல்லலாம். லக்னோ மும்பை இந்தியன்ஸுக்கான போட்டி இன்றைய நாளில் 47வது போட்டியாக வாங்கடே மைதானத்தில் நடைபெற்று முடித்திருக்கிறது. லக்னோ முதலில் 228 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 5 விக்கெட்டுகளை இழந்து. மும்பை இந்தியன்ஸ் 4 விக்கெட்டுகளை இழந்து 229 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லக்னோ அணிக்காக போரான 63 ஓட்டங்களை 21 பந்துகளில் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே நேரம் 2 விக்கெட்டுகளை வந்து மும்பை இந்தியன்ஸுக்கான கோபின் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மும்பை இந்தியன்ஸ் சார்பில் அதிகூடிய ஓட்டமாக ரோஹித் சர்மா 44 பந்துகளில் 84 ஓட்டங்களையும், 32 பந்துகளில் 83 ஓட்டங்களை ரயன் ரிகல்டன் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் ஷெதாத் 2 விக்கெட்டுகளை 4 ஓவர்கள் பந்து வீசி 47 ஓட்டங்களை கொடுத்து பெற்றிருந்தார். அதே நேரம் இப்போது அட்டவணையை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் பஞ்சாப் 13 புள்ளிகளோடு முதலாம் இடத்திலும், ராயல் சேலஞ்சர்ஸ் 12 புள்ளிகளோடு இரண்டாம் இடத்திலும், சன்ரைசர்ஸ் 12 புள்ளிகளோடு மூன்றாம் இடம், ராஜஸ்தான் 12 புள்ளிகளோடு நான்காம் இடம், குஜராத் 12 புள்ளிகளோடு ஐந்தாம் இடம், சென்னை 8 புள்ளிகளோடு ஆறாம் இடத்திலும், டெல்லி 7ஆம் இடம், கொல்கத்தா 8ஆம் இடம், அதே நேரம் மும்பை 9ஆம் இடம், லக்னோ 10ஆம் இடத்தில் காணப்படுகின்றன.

இதுநேரம் டலாஸ் மேவரிக் வந்து முன்னாள் ட்ரோனோ ராப்டர்ஸினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆகி இருக்கின்ற மெசாய் உஜ்ரி வந்து அதனுடைய டீம் பிரசிடென்டாக இப்போது பணிக்கமர்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேநேரம் செஸ் போட்டியில் குறிப்பாக உலகின் 7 நிலை வீரரை வீழ்த்தி 8 வயது தமிழக சிறுவன் இப்பொழுது முன்னிலை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக ஜெர்மனியினுடைய வின்சன் கேமரை முதல் சுற்றிலேயே வீழ்த்தி அதிரடி காட்டியிருக்கின்றார். அதே நேரம் அவர் விளையாடிய 5 சுற்றுகளிலும் 3 வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக வயது இளவயதுரிய வீரராக இருக்கின்ற தமிழ முதன் 9 வயதுக்குட்பட்டோருக்கான உலக செஸ் தரவரிசையில் முதலிடம் இருக்கின்ற இவர் 2000 மேற்பட்ட எல்லோ ரேட்டிங்கை எட்டிய மிக இளம் வயது வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினில் நடைபெற்றிருக்கின்ற மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இத்தாலியினுடைய இளம் நட்சத்திரம் ஜானிக் சென்சஸ் சாம்பியன் பட்டம் வென்று புதிய சாதனை படைத்திருக்கின்றார். 6-1, 6-2 நேர் செட் கணக்கில் இவர் ஸ்வீரரை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் கேட்டிருந்தோம்.

0: நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் ஏற்பாளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: இப்போது 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. நாளைய நாள் 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. செவ்வாய்க்கிழமை 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். இதே நேரம் இன்று இரவு குறிப்பாக 12 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 13, நாளை மதியம்தான் இந்த 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. நாளைய நாள் 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்குரிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைய இரவு காற்றலையின் நம்ம ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடப்பட்டுச் செல்லும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பேன் அபர்ணா ஏஜே,
1: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. 416-371-3998. Bespoke Real Estate.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
2: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
7: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM. You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: The station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: Ocean Accounting Tax Consultants E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக Tax Refund இனியும் பெற்றுத் தருகிறார்கள்.
10: இப்போது Victoria Park and Lawrence சந்திப்பில் 1646 Victoria Park Avenue Suite 1 இலும் 416-285-6900 Canadian Steel சந்திப்பில் 4631 Steels Avenue East இல் Steels and Kennedy Medical Center Building இன் Room Number 203 இலும் அமைந்துள்ளது. Elevator வசதியுடன் Wheelchair Access உண்டு.
9: 647-426-7334 info at oceantax.ca.
11: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 437-860-7002 கைரிப்பில் உள்ள 2025 PHEV-களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
12: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
13: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
14: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
15: ஈஸ்ட் FM.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 1650 2 4 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 Blue Mountain Arige Stay in a Town Hill Veedugal Inventory Sale Il Kurainda Vilayil Vitpanaiyagindrana Pugal Petra Treasure Hill Kattumanathil Tourist Attraction Nirainda Idathil Vasaka Beach Blue Mountain Arige Stay in a Town Hill 2900 Square Feet Mudal 4300 Square Feet Varaiyulla Veedugal Inventory Sale Il Kurainda Vilayil Vitpanaiyagindrana Arige Elementary School High School Shopping Vasathigal Undana Melum Vivarangalai Arige Jeevita Street Soul City Reality 647-7874
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பேர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingham, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை. முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
0: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மற்ற சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Centre, 20 Torham Place, Brighton Convention Centre, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Centre, Brighton Convention Centre, எப்பவுமே ஒரு படி மேல.

0: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465 PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்பரோ. PPS குரூப் இங்க்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: என்ன கிடைக்குதில்ல?
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
2: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல. அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
1: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில். பசுமை மார்க்கெட்,
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: Your favorite music on your favorite station, 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390 416-844-7390
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough. 416-841-5301 416-841-5301.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 647-669-4663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 647-669-4663 647-OH-MY-HOME.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். LIKO
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: பாட்டு நாலு விஷயம்
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
5: Easy, easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு

0: வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவேகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20, சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவேகம் 2721 மார்க்கம் ரோட் யூனிட் 47 ஸ்காப்ரோ.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் 200 டாலர் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகள் 1 year interest free il maadhandam panam seluthi vaanga. Markham and Steels Blue Building il Vijaya Jewellery.
5: 416-900-4599.
6: விவாகா டொரண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ
7: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
6: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
7: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ.
6: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
7: அழகோ அழகு. 6477873784.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரப்போசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
9: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

பாட்டு நாலு விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

சில்லன்ற காற்று. இந்த காற்று உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு வருகிற இந்த இசை கீதங்கள் மனசு முழுவதும் சந்தோஷம்.

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை அவ்வாறு வாழ நாம் கற்றுக்கொள்வோம்.

ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது பாரதியின் கனவு பாடல். அது நனவாகி இன்று உலகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது காலை பொழுதையும் நாம் உற்சாகமாக்க உடற்பயிற்சி, ஒரு யோகாசனம், ஒரு தியானம், இவ்வாறு நமது மனதை வளப்படுத்துகிற பயிற்சிகளில் நேரம் கிடைக்கும் போது நாம் இணைந்து கொள்வது எமக்கு உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு தரும். அவ்வாறு அமைய வேண்டும் என்று வாழ்த்து.

பானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலை வணக்கம்.

2.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ECFM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாளுங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ரூதே அந்தர் ஜாவணலாய்

எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:09. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 14°C உள்ளநிலை 12 இருக்கிறது. இன்று முதல் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மதியத்தின் பின்னர் மழை தூறலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 15°C வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி இன்று நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை புதன்கிழமையும் அதேபோன்ற நிலைமை நீடிக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 8°C இருக்கப் போகிறது. 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை ஓரளவிற்கு சூரியொலியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 9°C வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 11°C 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சியோடு முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை பகுதியளவில் சூரியொலியை காணக்கூடியதாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 13°C வெப்பநிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 12°C 5 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் 11°C ஆகவும் செவ்வாய் 10°C ஆகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை. கனடாவின் புதிய ஆளுநர் நாயகம் இன்றைய தினம் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் புதிய ஆளுநர் நாயகத்தை பிரதமர் மாகாணி இன்றைய தினம் பெயரிடவுள்ளார். எதிர்வரும் கோடைக்காலத்தில் பதவிக்காலம் முடிவடையவுள்ள தற்போதைய ஆளுநர் மேரி சுமனுக்கு பதிலாக புதிய ஆளுநரை பிரதமர் இன்றைய தினம் அறிவிக்கின்றார். மன்னரின் பிரதிநிதியாக மேரி சுமன் 2021 ஜூலை முதல் கனடாவின் ஆளுநர் நாயகமாக பணியாற்றி வருகிறார். இந்த பதவியினை ஏற்ற முதல் குடியின பெண் என்ற பெருமையினையும் அவர் பெற்றுள்ளார். இருந்த போதிலும் அவருக்கு பிரெஞ்சு மொழி திறமை இல்லாத காரணத்தால் கடும் விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டார். புதிய ஆளுநர் நாயகம் 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசுபவராக இருப்பார் என கடந்த மாதம் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் மாகாணி உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆல்பைட்டா பிரிவினைவாதிகள் பொது வாக்கெடுப்பு மனுவில் ஆயிரக்கணக்கான கையொப்பங்களை சமர்ப்பித்துள்ளார்கள். ஆல்பைட்டா கனடாவில் இருந்து பிரிய வேண்டுமென மாகாண மக்களிடம் கூறும் பொது வாக்கெடுப்பு மனுவில் ஆயிரக்கணக்கான கையொப்பங்களை ஆல்பைட்டா பிரிவினைவாதிகள் சமர்ப்பித்துள்ளார்கள். தாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான கையொப்பங்களை சேகரித்துள்ளதாக ஸ்டே ஃப்ரீ ஆல்பைட்டா தலைவர் மிச் சில்வெஸ்டர் தெரிவித்தார். இதுபோன்ற மனுக்களுக்கு தேவைப்படும் 1,75,000 கையொப்பங்களை விட இது மிக அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் ஆல்பர்ட்டா தேர்தல் ஆணையம் இந்த கையொப்பங்களின் எண்ணிக்கையினை இதுவரையில் உறுதிப்படுத்தவில்லை. எட்மண்டனில் உள்ள ஆல்பர்ட்டா தேர்தல் அலுவலகத்தில் 43 பட்டிகளில் இந்த கையொப்பங்களை மிச் சில்வெஸ்டர் தமது ஆதரவாளர்களோடு திங்கட்கிழமை சமர்ப்பித்தார். கனடா போஸ்ட் தாமதங்கள் காரணமாக இன்னும் பல கையொப்பங்களை தாம் பெறவில்லை என அவை விரைவில் தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் பிரிவினை குறித்த கேள்வினை ஆல்பர்ட்டா வாக்காளர்கள் எதிர்கொள்ளும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ஆல்பர்ட்டா மாகாணத்தின் அக்டோபர் 19 பொது வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு கனேடிய பிரதமர் மாகாணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆமீனியாவில் இடம்பெற்ற ஐரோப்பிய அரசியல் தலைவர்களின் உச்சிமாநாட்டில் கனேடிய பிரதமர் கலந்து கொண்டார். இந்நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவரான ரோபர்ட்டா மெட்சோலா ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு கனடாவின் பிரதமர் மாகாணிக்கு அழைப்பை விடுத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநாட்டின் போது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவரான ரோபர்ட்டா மெட்சோலாவை பிரதமர் மாகாணி சந்தித்தார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் அதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் கொள்ளைச் சம்பவங்களுக்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என ஒன்றிய மாகாண முதல்வர் டாக் ஃபோர்டு தெரிவித்துள்ளார். பிணைச் சட்டங்களை கடுமையாக்குவதற்கான மத்திய அரசின் சட்ட மசோதா தாமதமடைவது குறித்து தனது கடும் அதிருப்தியினை முதல்வர் டாக் ஃபோர்டு வெளிப்படுத்தினார். நேற்று தினம் டொரண்டோவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது டாக் ஃபோர்டு இந்த கருத்துக்களை தெரிவித்தார். குற்றவாளிகளுக்கு பிணை வழங்குவதில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அனைத்து மாகாண முதல்வர்களும் ஒருமித்த கருத்துடன் கையொப்பமிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகியும் அந்த சட்ட மூலம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என டாக் ஃபோர்டு விமர்சித்துள்ளார். மக்கள் தமது வீடுகளுக்குள் அத்துமறுபவர்களாலும் வாகனங்களை திருடுகின்றவர்களாலும் சலிப்படைந்துள்ளதாகவும் வெளியில் செல்லும்போது தமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர்வதாகவும் டாக் ஃபோர்டு சுட்டிக்காட்டினார். இந்த விடயத்தில் மத்திய அரசாங்கம் காலதாமதம் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசாங்கம் கடந்த அக்டோபரில் பிணைச்சட்ட சீர்திருத்தங்களை அறிவித்த போதிலும் அந்த மசோதா இன்னமும் செனட் சபையின் பரிசீலனையில் இருந்து வருகிறது. அது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை.
இது தொடர்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆன்டாரியோ சிறைகளிலிருந்து தவறுதலாக விடுவிக்கப்பட்ட கைதிகள் குறித்த கேள்விகளுக்கும் முதல்வர் பதிலளித்தார். ஆன்டாரியோ சிறைச்சாலைகளின் நடைமுறை தவறுகள் காரணமாக தவறாக விடுவிக்கப்பட்டவர்களில் 5 பேர் இன்னமும் தலைமறைவாகியுள்ளதாக அவர் கூறினார். நீதிமன்றங்களில் ஏற்படும் நிர்வாக பிழைகள் காரணமாக ஒரு கைதி தப்பிப்பதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். கைதிகளை கண்காணிப்பதற்கு நவீன தொழில்நுட்பம் மற்றும் கூடுதல் சிறை அதிகாரிகளை பணிக்க மறுத்துவதன் மூலம் இவ்வாறான தவறுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு கனடாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்து வருவதாகவும் வன்முறைகள் மற்றும் தீவிரவாத திட்டங்களை ஊக்குவித்து வருவதாகவும் கனேடிய புலனாய்வு அமைப்பு தனது அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை பிரித்து சீக்கியர்களுக்கான காலிஸ்தான் என்ற பெயரில் தனிநாடாக அறிவிக்கக் கோரி காலிஸ்தான் அமைப்பு தொடர்ச்சியான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. 1980களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு 1990களில் இந்தியாவில் கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரப்பட்டது. இருந்த போதிலும் கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த சீக்கிய குழுக்களுக்கிடையில் இந்த இயக்கம் தொடர்ந்து முயற்புடன் இருப்பதாகவும் கனடாவில் அதிக எண்ணிக்கையிலான சீக்கியர்கள் வாழ்ந்து வருவதோடு காலிஸ்தான் அமைப்பு கடுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காலிஸ்தான் ஆதரவு பிரசாரங்களையும் பொது வாக்கெடுப்புகளையும் அவர்கள் வெளிநாடுகளில் நடத்தி வருகிறார்கள். கெனீடிய பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு 2025 பொது அறிக்கையொன்றை வெளியிட்டது. அதில் கனடாவில் செயல்படும் காலிஸ்தான் ஆதரவு குழுக்கள் கனடாவை பயன்படுத்தி வன்முறை திட்டங்களையும் தீவிரவாத செயல்பாடுகளையும் முன்னெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிராக அவை செயல்பட்டு வருவதாகவும் சமூக நலத்திட்டங்கள் என்ற பெயரில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் நிதி வன்முறை செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் கெனேடிய புலனாய்வு பிரிவு தெரிவித்தது. சில பயங்கரவாதிகள் கனடாவின் அரசாங்கம் மற்றும் சமூக நிறுவனங்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்து கொண்டு அவற்றை தமது நலன்களுக்காகவும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கெனேடிய செய்திகள் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 7:15.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.

0: medical services now open. Dental services opening in March 2026.
1: BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 இலங்கை செய்திகள். கச்சதீவு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுங்கள், அவர்கள் எம்மை பார்த்துக் கொள்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதல்வராக உள்ள விஜய்க்கு அழைக்கப்பட்ட தமிழர் என்ற ரீதியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அர்ஜுனா தனது உரையில் தெரிவித்தார். வடமாகாணத்தின் தீவு பகுதியில் மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அர்ஜுனா முன்வைத்துள்ளார். விஜய் கச்சதீவை கேட்டதற்கு ஜனாதிபதி வழங்க முடியாது என கூறியுள்ளார். ஆனால் கச்சதீவு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக மக்கள் எம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவும் அர்ஜுனா தனது உரையின் போது கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண்ண அறிவித்துள்ளார். இந்த குழுவின் தலைவராக பேராசிரியர் AHMH அபயரண்ண நியமிக்கப்பட்டார். ஏனைய உறுப்பினர்களாக கிலானி உபாலி, பன்னிலகி, முனீர் முலாஃபர், சட்டத்தரணி சுனில் வடகல, ரவி கருணாநாயக, ஜே சி அலவத்துல, ஹர்ஷன ராஜகருணா, கதிரவேலி சண்முகம் குகதாசன், ருவன் திலக்கு ஜாக்கோடி, சட்டத்தரணி துஷாரை ஜெயசிங்க, மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்திம ஹெட்டியாராஜி ஆகியோர் நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் தவிர்ந்து இனிய தேர்தல் கட்டமைப்புகளை ஆழமாக மீளாய்வு செய்தல், அது குறித்த அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தல், நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பை மிக வெளிப்படைத்தன்மையுடன் அமைப்பதற்கு தேவையான முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தல் என்பன இந்த விசேட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பணிகள் என கூறப்பட்டுள்ளது. சட்டமாதிபர் தாக்கல் செய்த முறையான குற்றப்பத்திரிகையினை தொடர்ந்து ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவின் கடத்தல் மற்றும் பலபந்தமாக காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் நீண்டகாலமாக முடக்கப்பட்டுள்ள விசாரணைகளை மீண்டும் தொடங்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கு முன்பாக நீதிபதிகளான நமல் பாவல்லே, மகேன் வீரமான் மற்றும் சுஜீவன் நிசங் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை நிலுவையில் இருந்ததால் நீதிபதி நமல் பாவல்லே இடைநீக்கம் செய்யப்பட்டதாலும் நீதிபதி மகேன் வீரமன் ஓய்வு பெற்றதாலும் அந்த விசாரணை பல மாதங்களாக தடைபட்டிருந்தது. இதன் விளைவாக தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த நடவடிக்கைகளை விசாரிப்பதற்காக 3 நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வொன்றை நியமித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகள் நயன சனிவரண்ண, நளின் ஹேவாசம் மற்றும் லக்மாலி ஹேவாவாசம் ஆகியோரை கொண்ட புதிதாக அமைக்கப்பட்ட அமர்வின் முன்பாக இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய நடவடிக்கைகள் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வல தனது பதவிக்காலத்தில் பயன்படுத்தி வந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள விசேட நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிபதி அமர்வு 8 முதல் வாரந்தோறும் விசாரணைகளை நடத்தப்போவதாக தெரிவித்தது. 2 சாட்சிகளுக்கு அடுத்த விசாரணை திகதியில் முன்னிலையாக மாறு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. 2010 ஜனவரி 24 முதல் 27 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் பிரகதி எங்கலிகூட கடத்தப்பட்டு பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் சட்ட அதிபர் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். கிருத்தலை ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய கர்னல் ஷமி அர்ஜுன குமாரண்ண உட்பட ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்கள் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். இலங்கை சுங்க தணிக்கிடத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக விமல் எஸ் கே லியனகமவி இன்று அமலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கை நிர்வாக சபையின் சிறப்பு தர அதிகாரியான லியனகே தற்போது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக செயல்பட்டு வருகிறார். இன்று வரை சுங்க தணிக்கிடத்தின் பணிப்பாளர் நாயகம் பணியாற்றி வந்த சீவலி அருகுடவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்திற்கான முன்மொழிவை ஜனாதிபதி ஆனர் குமார தேசநாயக்க நிதியமைச்சர் என்ற தகுதியில் முன்வைத்து அமைச்சரவையிடம் ஒப்புதலை பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விளக்கம் நிலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன பிணையில் விடுவிக்கப்பட்டார். கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதாரகமவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணி மற்றும் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் நீதிவான் தடை விதித்துள்ளார். இந்த வழக்கு கடந்த 28 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சந்தேக நபரான கபில சந்திரசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரயன் சி அரசகுளரண்ணவினால் இந்த பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த பிணை கோரிக்கைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அதிகாரிகள் அன்றைய தினமே எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை முற்பகல் அறிவித்த போது பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
7:35 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

0: 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: Easy to tune பண்ணுங்க East FM 102.7.
6: East FM 102.7.
0: 7:44, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

அனைத்துலக செய்திகள் ஈஸ்டெஃப் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களோடு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த கட்சியின் தலைவரான ஜோசப் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அது பிரதான எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இது தவிர காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தலா 2 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பவற்றிற்கு தலா 1 ஆசனம் கிடைக்கப் பெற்றுள்ளது. இந்த நிலையில் சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றியீட்டியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 10 ஆசனங்கள் மேலதிகமாக தேவைப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் துங்கு சட்டமன்றம் ஒன்றே உருவாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 4 கட்சிகளின் ஆதரவையாவது தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுக் கொள்ள வேண்டுமென கூறப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலில் ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டு சிறிது காலத்தில் மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சியினை கைப்பற்றுவது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் MGR மற்றும் தெலுங்கு தேசத்தில் NDR மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை தொடர்ந்து விஜய் இப்போது அந்த சாதனையை படைத்திருக்கிறார். திமுகவில் இருந்து விலகி 1972 அதிமுகவை தொடங்கிய MGR 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 155 தொகுதிகளில் போட்டியிட்டு 130 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார். மொத்தமாக 30.36% வாக்குகள் MGRக்கு கிடைத்தது. அதேபோன்று ஆந்திர அரசியலில் 1983 நடைபெற்ற மாற்றம் இந்தியாவை அதிரச் செய்தது. கட்சியை ஆரம்பித்து 9 மாதங்களில் NDR ஆட்சியினை கைப்பற்றினார். அவருடைய தெலுங்கு தேச கட்சி 289 தொகுதிகளில் போட்டியிட்டு 201 இடங்களில் அபாரமான வெற்றியினை பெற்றது. மொத்தம் 46.3% வாக்குகளை அவருடைய கட்சி பெற்றுக் கொண்டது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தின் விளைவாக 2012 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி 2013 ஆண்டு டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலாக களமிறங்கியது. 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 28 வெற்றி பெற்றது. 29.49% வாக்குகளை அந்த கட்சி பெற்றுக் கொண்டது. அந்த கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் காங்கிரசின் வெளிப்படையான ஆதரவோடு முதல் தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பதவியேற்றார். இப்போது அந்த பட்டியலில் 4வது இடத்தை விஜய் பிடித்துள்ளார். 2024 ஆண்டு கட்சி ஆரம்பித்த விஜய் 2 வருடங்களில் தனது முதலாவது சட்டசபை தேர்தலில் 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இதனால் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. பெரம்பூரில் 53,715 மேலதிக வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கில் 27,416 வாக்குகள் வித்தியாசத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி வாகையை சூடியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளோடு முதலிடத்தை பிடித்தது. 24.19% வாக்குகளை திமுகவும், 3வது இடத்தில் 21.21% வாக்குகளோடு அதிமுகவும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக கட்சியின் தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெற்றி பெற்ற 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் சுமார் 1 மணி நேரத்தை தாண்டியும் நீடித்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி எதிர்க்கட்சியாக மாறும் நிலை தோன்றியுள்ளது. மீண்டும் ஆட்சியினை பிடிப்போம் என்ற அயராத நம்பிக்கையில் இருந்த திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக
தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய்க்கு எதிராக அரசியலை முன்னெடுப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வரான உதயநிதி சிறந்த தெரிவாக இருக்கலாம் என திமுக நிர்வாகிகள் மத்தியில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹோமஸ் நீரிணை ஊடாக பயணித்த அமெரிக்க ராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட 6 படகுகளும் ஈரானிய ராணுவத்துடன் தொடர்புடையவை அல்ல என தெரிவிக்கப்படுகிறது. அவை சரக்குகள் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகுகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான 6 கப்பல்களை தாம் தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க படைகள் கடற்படை முற்றுகையினை நடைமுறைப்படுத்தி வருவதோடு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இதேபடி அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதான தகவல்களையும் அது மறுத்துள்ளது. எச்சரிக்கைகளை மீறி ஜாக் தீவு பகுதிக்கரையில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என அமெரிக்காவின் கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உதவும் வகையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்து வருவதாக அறிவித்துள்ளது. ஹோமூஸ் நீரிணை விடயத்தில் அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமெரிக்க கப்பல்களை ஈரான் குறிவைத்தால் ஈரான் பூமி பந்தில் இருந்தே அழிக்கப்பட்டுவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மிகவும் நெகிழ்வு தன்மையுடன் மாறியிருப்பதாக தான் நம்புவதாக தெரிவித்த அவர் அந்த பகுதிகளில் அமெரிக்காவின் ராணுவ பலம் தொடர்ந்தும் அதிகரிக்கப்பட்டு வருவதையும் உறுதிப்படுத்தினார். முன்பு இருந்ததை விடவும் மிக உயர்ந்த தரத்திலான அதிக ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் தம்மிடம் இருப்பதாகவும் சிறந்த வலிமை பெற்ற ராணுவத்தை தாம் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள பொருட்கள் தமக்கு கிடைத்து வருவதாகவும் உலகெங்கிலும் உள்ள தடங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அவை அனைத்தையும் முழுமையாக தாம் பயன்படுத்தி வருவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தேவை ஏற்பட்டால் உலகளாவிய ரீதியில் தம்மிடம் உள்ள வளங்களை ஒன்று குவித்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55.

எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கிவ் அண்ட் யூ ஷால் ரிசீவ் என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் அடையாளம். வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்தி மற்றவர்களுக்கு உதவினோம் என்ற உணர்வில் தங்கியிருக்கிறது. உதவி செய்வதற்கு பணம் வேண்டும் என்பதில்லை. ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, யாரோ சுமக்கும் ஒரு பொருளை ஒரு நிமிடம் தூக்கி வைப்பது, யாரோ பேசுவதை பொறுமையாக கேட்பது, இப்படியான சின்ன சின்ன செயல்கள் யாரோ ஒருவரின் ஒரு நாளை பிரகாசமானதாக மாற்றும். அதுதான் மிகப்பெரிய வரம். கொடுக்கும் மனம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்று சொல்வார்கள். எப்போதும் உதவும் மனம் கொண்டவர்களாக நாம் இருப்போம், உதவிகள் எங்களையும் தேடி வரும்.

எட்டு மணி எட்டு நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், உணர்நிலை 12 இருக்கிறது. இன்று முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மதியத்தின் பின்னர் மழை துருளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை புதன்கிழமையும் அதேபோன்ற நிலைமை நீடிக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 8 பாகை செல்சியஸ் இருக்கப் போகிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை ஓரளவிற்கு சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 11 பாகை செல்சியஸ் 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு மகிழ் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை பகுதியளவில் சூரியொளியை காணக்கூடியதாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 13 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 12 பாகை செல்சியஸ் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் 11 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 10 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை. ஆல்பர்டா பிரிவினைவாதிகள் பொது வாக்கெடுப்பு மனுவில் ஆயிரக்கணக்கான கையொப்பங்களை சமர்ப்பித்துள்ளார்கள். ஆல்பர்டா கனடாவில் இருந்து பிரிய வேண்டுமென மாகாண மக்களிடம் கூறும் பொது வாக்கெடுப்பு மனுவில் ஆயிரக்கணக்கான கையொப்பங்களை ஆல்பர்டா பிரிவினைவாதிகள் சமர்ப்பித்துள்ளார்கள். தாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான கையொப்பங்களை சேகரித்துள்ளதாக ஸ்டே ஃப்ரீ ஆல்பர்டா தலைவர் மிச் சில்வெஸ்டர் தெரிவித்தார். இதுபோன்ற மனுக்களுக்கு தேவைப்படும் 1,75,000 கையொப்பங்களை விட இது மிக அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் ஆல்பர்டா தேர்தல் ஆணையம் இந்த கையொப்பங்களின் எண்ணிக்கையினை இதுவரையில் உறுதிப்படுத்தவில்லை. எட்மண்டனில் உள்ள ஆல்பர்டா தேர்தல் அலுவலகத்தில் 43 பெட்டிகளில் இந்த கையொப்பங்களை மிச் செல்வஸ்டர் தமது ஆதரவாளர்களோடு திங்கட்கிழமை சமர்ப்பித்தார். கனடா போஸ்ட் தாமதங்கள் காரணமாக இன்னும் பல கையொப்பங்களை தாம் பெறவில்லை என அவை விரைவில் தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் பிரிவினை குறித்த கேள்வினை ஆல்பர்டா வாக்காளர்கள் எதிர்கொள்ளும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ஆல்பர்டா மாகாணத்தின் அக்டோபர் 19 பொது வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டமாதிபர் தாக்கல் செய்த முறையான குற்றப்பத்திரிகையினை தொடர்ந்து ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவின் கடத்தல் மற்றும் பலபந்தமாக காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் நீண்டகாலமாக முடக்கப்பட்டுள்ள விசாரணைகளை மீண்டும் தொடங்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கு முன்பாக நீதிபதிகளான நமல் பாவல்லே, மகேன் வீரமான் மற்றும் சுஜீவன் நிசங் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை நிலுவையில் இருந்ததால் நீதிபதி நமல் பாவல்லே இடைநீக்கம் செய்யப்பட்டதாலும் நீதிபதி மகேன் வீரமன் ஓய்வு பெற்றதாலும் அந்த விசாரணை பல மாதங்களாக தடைப்பட்டிருந்தது. இதன் விளைவாக தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த நடவடிக்கைகளை விசாரிப்பதற்காக 3 நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வொன்றை நியமித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகள் நயனா சனிவிரண்ண, நளின் ஹேவாசம் மற்றும் லக்மாலி ஹேவாவாசம் ஆகியோரை கொண்ட புதிதாக அமைக்கப்பட்ட அமர்வின் முன்பாக இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய நடவடிக்கைகள் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வல தனது பதவிக்காலத்தில் பயன்படுத்தி வந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள விசேட நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிபதி அமர்வு மே 8 முதல் வாரந்தோறும் விசாரணைகளை நடத்தப்போவதாக தெரிவித்தது. 2 சாட்சிகளுக்கு அடுத்த விசாரணை திகதியில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. 2010 ஜனவரி 24 முதல் 27 இடைப்பட்ட காலத்தில் பிரகதி எங்களிகூட கடத்தப்பட்டு பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் சட்டம் அதிபர் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். கிருத்தலை ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய கர்னல் ஷமி அர்ஜுன குமார் அண்ணா உட்பட ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்கள் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். ஹோமஸ் நீரிணை ஊடாக பயணித்த அமெரிக்க ராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட 6 படகுகளும் ஈரானிய ராணுவத்துடன் தொடர்புடையவை அல்ல என தெரிவிக்கப்படுகிறது. அவை சரக்குகள் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகுகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான 6 கப்பல்களை தாம் தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க படைகள் கடற்படை முற்றுகையினை நடைமுறைப்படுத்தி வருவதோடு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இதேபடி அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதான தகவல்களையும் அது மறுத்துள்ளது. எச்சரிக்கைகளை மீறி ஜாக் தீவு பகுதிக்கரையில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என அமெரிக்காவின் கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உதவும் வகையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்து வருவதாக அறிவித்துள்ளது.
இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8 மணி 18 நிமிடம்.
1: பாட்டுக்குரு பண்பலை ஈஸ்டம் 102.7. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: நீர்ச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்கோடன் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.

0: 1132 ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், பிரிந்தன் பார்க், கன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள் 6479851132.
1: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 6476388427.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களோடு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த கட்சியின் தலைவரான ஜோசப் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அது பிரதான எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இது தவிர காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தலா 2 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பவற்றிற்கு தலா 1 ஆசனம் கிடைக்கப் பெற்றுள்ளது. இந்த நிலையில் சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றியீட்டியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 10 ஆசனங்கள் மேலதிகமாக தேவைப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் தொங்கு சட்டமன்றம் ஒன்றே உருவாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 4 கட்சிகளின் ஆதரவையாவது தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலில் ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டு சிறிது காலத்தில் மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சியினை கைப்பற்றுவது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எம்ஜிஆர் மற்றும் தெலுங்கு தேசத்தில் என்டிஆர் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை தொடர்ந்து விஜய் இப்போது அந்த சாதனையை படைத்திருக்கிறார். திமுகவில் இருந்து விலகி 1972 அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 155 தொகுதிகளில் போட்டியிட்டு 130 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார். மொத்தமாக 30.36% வாக்குகள் எம்ஜிஆருக்கு கிடைத்தது. அதேபோன்று ஆந்திர அரசியலில் 1983 நடைபெற்ற மாற்றம் இந்தியாவை அதிரச் செய்தது. கட்சியை ஆரம்பித்து 9 மாதங்களில் என்டிஆர் ஆட்சியினை கைப்பற்றினார். அவருடைய தெலுங்கு தேச கட்சி 289 தொகுதிகளில் போட்டியிட்டு 201 இடங்களில் அபாரமான வெற்றியினை பெற்றது. மொத்தம் 46.3% வாக்குகளை அவருடைய கட்சி பெற்றுக் கொண்டது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தின் விளைவாக 2012 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி 2013 ஆண்டு டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலாக களமிறங்கியது. 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 28 வெற்றி பெற்றது. 29.49% வாக்குகளை அந்த கட்சி பெற்றுக் கொண்டது. அந்த கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் காங்கிரசின் வெளிப்படையான ஆதரவோடு முதல் தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பதவியேற்றார். இப்போது அந்த பட்டியலில் 4வது இடத்தை விஜய் பிடித்துள்ளார். 2024 ஆண்டு கட்சி ஆரம்பித்த விஜய் 2 வருடங்களில் தனது முதலாவது சட்டசபை தேர்தலில் 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இதனால் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. பெரம்பூரில் 53,715 மேலதிக வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கில் 27,416 வாக்குகள் வித்தியாசத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளோடு முதலிடத்தை பிடித்தது. 24.19% வாக்குகளை திமுகவும், 3வது இடத்தில் 21.21% வாக்குகளோடு அதிமுகவும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக கட்சியின் தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெற்றி பெற்ற 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் சுமார் 1 மணி நேரத்தை தாண்டியும் நீடித்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி எதிர்க்கட்சியாக மாறும் நிலை தோன்றியுள்ளது. மீண்டும் ஆட்சியினை பிடிப்போம் என்ற அயராத நம்பிக்கையில் இருந்த திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய்க்கு எதிராக அரசியலை முன்னெடுப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வரான உதயநிதி சிறந்த தெரிவாக இருக்கலாம் என திமுக நிர்வாகிகள் மத்தியில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
1: என் நெஞ்சில் குடியிருக்க

0: 8:35. பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவாகவே காப்புறுதி என்று வருகின்ற போது எல்லோரும் ஆயுள் காப்புறுதி பற்றித்தான் பேசுகிறார்கள். அதை தாண்டி இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் அல்லது கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுவும் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியான நிலையில் ஒருவருக்கு வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு துர்ப்பாக்கி நிலை ஏற்பட்டால் இந்த காப்புறுதிகள் மூலமாக வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெரிவிக்க முடியுமா?
1: டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் பற்றி நாங்கள் பல தடவை பல விடயங்கள் கதைத்திருக்கின்றோம். எனவே இந்த டிசபிலிட்டியை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எல்லோருக்கும் தேவை. இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பது வந்து உங்களுக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு பட்சத்தில் மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காசாகத்தான் இது அமைகின்றது. இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமாக அமைகின்றது. இவன் எம்ப்ளாயியாக இருப்பவர்கள் கூட சோலோ டிசபிலிட்டி, அதாவது வந்து லோன் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால், ஏதாவது ஃபோன் பில் பேமெண்ட்டோ இல்லாட்டி மோர்கேஜ் பேமெண்ட்டோ என்ன இருந்தாலும், நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஒரு குரூப் பெனிஃபிட் பிளான் இருந்தால் கூட இந்த லோன் இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக, அதாவது மாதம் மாதம் கட்டக்கூடிய எந்த ஒரு பேமெண்ட்டுக்கான கவரேஜையும் பெற முடியும். எகெயின், இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து இல்னஸ், ஆக்சிடென்ட், இன்ஜரி இந்த மூன்றையும் கவர் பண்ணுற ஒரு கவரேஜும் இருக்கின்றது. அதே வேளை தனிய ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜரியை மட்டும் கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் இருக்கின்றது. இந்த ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜரியை மட்டும் கவர் பண்ணும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து மிகவும் ஒரு சீப்பாக இருக்கின்றது. மிகவும் குறைந்த விலையில் நீங்கள் வாங்க முடியும். ஏனென்றால் இல்னஸை கவர் பண்ணாது. அதே நேரம் ஒரு அண்டர் ரைட்டிங் கூட, மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் எதுவுமே இருக்காது. யாருமே இதை வாங்க முடியும். அப் டு 70 இயர்ஸ் ஓல்ட், அதாவது 18 to 70 இயர்ஸ் ஓல்ட் உள்ள எவருமே இந்த ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜரியை கவர் பண்ணக்கூடிய டிசபிலிட்டி இன்சூரன்ஸை வாங்க முடியும். ஸோ இதை எப்படி என்று சொல்லி சொன்னால், இது வந்து எகெயின் இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து பல விடயங்களிலும் தங்கியிருக்கு. அதாவது ஒக்கியூபேஷன் ஒரு முக்கியமான விடயமாக அமைகின்றது. ஒரு உதாரணத்துடன் பார்ப்பனால், ஒரு 30 வயது நபர் $4,000 அ மந்த் கவரேஜ் வரக்கூடியதான ஒரு இன்ஜரி அண்ட் டிசபிலிட்டி இன்ஜரி அண்ட் ஆக்சிடென்டை கவர் பண்ணுற இன்சூரன்ஸ் வந்து $55 மாதமே கோஸ்ட் பண்ணுகின்றது. $55 அ மந்த் இட் இஸ் கோயிங் டு கவர் யூ ஃபார் எனி ஆக்சிடென்ட் ஓ இன்ஜரி. மந்த்லி இன்கம் இஸ் கோயிங் டு பி $4,000 அ மந்த். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடியவர் இப்படியான ஒரு கவரேஜை வாங்கி அதற்கான செலவை அவர் எக்ஸ்பென்சஸாக கூட கழிக்க முடியும் என்பது வந்து மிகவும் பிரதானமான ஒரு கவரேஜாக இது அமைகின்றது. இப்படி ஒரு கவரேஜ் இல்லாத அனைவருமே இதை கன்சிடர் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து.
0: நீங்களும் உங்களுக்கான ஒரு டிசபிலிட்டி இன்சூரன்ஸை பெற்றுக் கொள்வதற்கு குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அதைவிட தெஜாலன்ஸ் நிறுவனத்தின் சிறப்பு தேர்வு பெற்ற விசேட பயிற்சியாளர் மூலமாக காப்புறுதி ஆலோசகர்களுக்கான பயிற்சிகளை ஜிடி புரோக்கர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறது. உலக புகழ் வாய்ந்த காப்புறுதி ஆலோசகராகவும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஜபானி அவர்களால் வழங்கப்படும் பயிற்சிகளை நீங்கள் இலவசமாக ஜிடி புரோக்கர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக ஒரு சிறந்த காப்புறுதி முகவராக, நிதி திட்டமிடல் ஆலோசகராக நீங்கள் மாறலாம். 416-528-1407 வழியாக நீங்களும் தொடர்பு கொண்டு அந்த பயிற்சிகளில் இணைந்து கொள்ளலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407. 8:40. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நடைபெற்று முடிந்த தமிழக தேர்தலின் போது மிகப்பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினால் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பதிவு செய்ய முடியவில்லை. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எவரும் சட்டமன்றத்திற்கு தெரிவாகவில்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களாலும் வெற்றியினை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சீமான் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களை இப்போது நாம் கேட்டு பார்க்கலாம்.
1: எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையமா, இவ்வளவு மாற்று அரசியல தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க 100-10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துக்க கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து உள்ளே போகணும்னா அதில் எனக்கு உழவே உளமாராக எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்யப்படல. நாட்டை எல்லாமே ரெண்டு மூணு சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்யப்படுறதில்லை. ஆனாலும் போயிருக்கலாம், போயிருக்கலாம். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ளே பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது அது அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது, அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உறவு உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் பெரும்பாடு பெற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மயிலோடு அதை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம், ஆனால் உறுதியாக வெல்லும். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எந்த காலத்திலையும் தமிழ் மீதும், என் தாயின் மீதும், என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சொல்ற தடம் பெற மாட்டோம். தன்னலத்திற்காக சமரசங்களை செய்ய மாட்டோம். எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். அதில் அதில் வந்து எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை, நம்ம அதை செய்ய போகிறது இல்லை, நமக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. நம்ம முழுக்க முழுக்க மக்களை நம்புகிறோம், 100 விழுக்காடு நம்புகிறோம். மக்கள் நம்மளை நம்புகிற வரை ஐயா குணங்குடி கனிபா அவர்கள் வந்து, அவர் விடுதலைக்காக நான் போராடினேன், அவர் விடுதலை பெற்று வந்தாங்க. வந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்தாங்க, சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு சொன்னாங்க, இன்னும் என் காதுகளில் கேட்கு. மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம். மக்கள் என்றைக்கு நம்புகிறாங்களோ அன்னைக்கு நமக்கு வெற்றி வரும். அது வரைக்கும் துணிஞ்சு நாம் போராடிட்டு இருப்போம். தலைவர் நமக்கு கற்பிச்சிருக்காங்க, வரலாறு நமக்கு வழிகாட்டுது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் போராடும். அதில் என் உயிருக்கினியவர்கள் என் உடன் பிறந்தார்கள். கடலை தாண்டிட்டோம், கரை தான் இருக்குது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் பாருங்க, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருடாங்கிற. நீ யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேங்கிற நம்பிக்கை முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், பாடுபடுகிறாய் என்கிற அந்த எண்ணத்தை கொண்டிருங்கிறாங்க. அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். இப்போ அதில் என் அன்பிற்குரியவர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள். பேரன்பு ஒன்று நான் நேசிக்கிறேன், அது நாம் தமிழர் சொந்தங்கள். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க. கடந்த கால தேர்தலை விட என்னை கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, எடுத்துக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடுறது, கொஞ்சம் செலவுகள், அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரும்பாலான இன உணர்வு உள்ள பெருந்தகைகள் நம்மளை கஷ்டப்பட விடலை. இப்போ முந்தைய தேர்தலில் நான் ரொம்ப நம்ம சிரமப்பட்டோம். இது வந்து நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதில் நம்ம உறுதியாக போட்டிடுவோம், அதுக்கு அணியாமாவும் அதுக்கு தயாராகிடுவோம். 5 ஆண்டு காலம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமும் நம்ம விளையாட்டு தான். நாம் 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கல, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது நம்ம 3வது பெரிய கட்சி ஆகிட்டோன்ட்டு. சில சில பேர் வந்து அவங்க எப்படி பெரிய கட்சி இருந்தது, அப்படி இல்லை. உண்மையிலேயே நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துட்டுருக்கோம். கோட்பாட்டளவில், கொள்கை அளவில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறவன் எவனோ அவனே பெரியவன். நாம் உண்மையிலே ஆகப்பெரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் இருங்க, களத்தில் இருங்க. நீங்கள் நடந்து போகும்போது விழுகிற நிழலாக உங்கள் அண்ணன் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்றைக்குமே இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க, நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன். இது வந்து என் தலைவன் மேலே ஆணை, நீங்கள் இருங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம், தொடர்ச்சியாக நம்ம போராடி வென்று முடிப்போம். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், எங்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சிக்கிறவர்கள், விமர்சித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இனிவரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நாங்களே செதுக்கிக் கொண்டு இன்னும் சிறப்பாக, இன்னும் மேம்பட்டு களத்திலே செயல்படுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு இந்த நாளில் தருகிறேன். இந்த ஆண்டுகளில் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை எந்த அரசியல் இயக்கமும் செஞ்சதில்லை. அதில் உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. சிறுக சிறுக நம் வளர்ந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை யாரும் மறுக்க இயலாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச கழிவுகள்,
1: கார்ப்பரேட் அண்ட் பர்சனல் டாக்ஸ், HST, payroll, CRA audits and business plans.
0: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mexical.
1: 416-438-9799.
0: CRA சிக்கல்களை தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ARI CPA.CA.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோகேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: எஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கரணா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் மறுபடத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். புத்தம்புதிய அழகான ஒரு நாளை நாங்களும் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய காலை பொழுதும் கூட, காலை 9:12 வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளை இன்றைய நாள் மே 5ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், செடி நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவரட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: ஒன்பது மணி ஏழு நிமிடம் நேற்று நாளையின் முதல் பாடல் உற்சாகமாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த இனிய காலை வேளையில் ஒரு அழகான சிந்தனை ஒன்றையும் நாங்கள் பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டு கண்முன்னால் உள்ள உழைப்பை உதாசீனப்படுத்தாதீர்கள் என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. நாங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புகின்றோம். காலம் நன்றாக கூடி வரும் என்று சொல்லி நாங்கள் அதற்காக காத்திருக்கின்றோம். கண்முன்னால் ஒரு சில வாய்ப்புகள் வந்தும் கூட அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் நழுவ விட்டும் விடுகின்றோம். ஏனென்றால் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவர்களாக, காலத்தை நம்பக்கூடியவர்களாக நாங்கள் அதிகம் இருக்கின்றோம் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே நாங்கள் செய்கின்ற செயல்களை எப்போது ஆரம்பிக்கின்றோமோ அப்போதுதான் எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது என்பதுதான் அர்த்தமாகின்றது. எனவே எப்போது நாங்கள் உழைக்க தொடங்குகின்றோம், எப்போது மிக கவனமாக எங்களது செயல்களின் மீது அதிகம் நாங்கள் ஈடுபாடு காட்டுகின்றோம், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு 100% நம்பிக்கையோடு நாங்கள் எங்களது உழைப்பை கொடுக்க தொடங்குகின்ற அந்த காலம்தான் எங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு ஏற்றமாக அமையும் என்பதைத்தான் இங்கு நிச்சயமாக சொல்ல முடிகின்றது. எனவே அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருக்க வேண்டாம். அது எங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பை நாங்களாகவே உருவாக்குதல் அவசியம் என்பதையும் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் எங்கள் முன் இருந்தாலும் கூட இப்போது சரியில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் பெரும்பாலும் சிந்தித்து இருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு நாங்கள் தொடங்குகின்ற போது எங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். இன்னொருவர் அதனை பயன்படுத்தியும் இருப்பார். எனவே எங்கள் வாய்ப்புகள் அங்கே இழக்கப்பட்டிருக்குமே தவிர அப்போது நாங்கள் செயல்களை தொடங்குகின்ற போது எங்களுக்கான அந்த புதிய வாய்ப்புகள் வரப்போவதும் இல்லை, வரலாம் ஆனால் வராமல் தான் பெரும்பாலும் இருக்கும். எனவே சரியாக கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போது வாய்ப்புகள் வருகின்றதோ அப்போதை மிகச்சரியாக நாங்கள் அந்த உழைப்பை கொடுப்பதன் மூலமாக அதன் மூலமான முன்னேற்றத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் மிக அவசியம் ஆகின்றது. எனவே உழைப்பு எப்போதும் கொடுக்கப்படுதல் அவசியம் என்பதை சொல்லுகின்றது இந்த அழகான சிந்தனை. கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டு கண்முன்னால் உள்ள உழைப்பை உதாசீனப்படுத்தாதீர்கள் என்பதை இன்றைய நாளின் சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அழகான ஒரு காலை, இப்பொழுது மழை வரத்தான் போகின்றது. கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்றன. இருந்தாலும் கூட காலை பொழுது முகிலோடு சேர்ந்த வெளிச்சத்தையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் டபுள் டிஜிட்டில் சிறப்பாக வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு நிலைமையும் இப்போது இருக்கின்றது. வெளியிலே 16 வெப்பநிலை, 15 உணர்கின்றோம். கொஞ்சம் முகில் அதிகம்தான் இருக்கின்றது, ஆனாலும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு மழை இருக்கும். மதிய பொழுது மாலை பொழுதில் மழை, அதுவும் இரவு வேளை அதிகமான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மதிய வேளை என்று சொல்லி பார்த்தால் தூறலாக ஒரு 1-3 mm வரைக்கும் கூட மழை சொல்லப்படுகின்றது. மாலை பொழுதில் 2-4 mm அளவிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இரவு வேளை 5 mm அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஒரு 3-4 மணி அளவில் மழை தூறத் தொடங்கலாம். அது வரைக்கும் முகில் அதிகம் பிற்பகல் வேளையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போதைய உணர்நிலைதான் அதிகூடிய உணர்நிலையாக இருக்கும். 16 இப்போதைய வெப்பநிலை, 15 நாங்கள் உணர்கின்றோம். இதுதான் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை உணர்நிலையாகவும் இருக்கப் போகின்றது. இதற்கு பிறகு சற்று வெப்பநிலை சரிந்திருக்கும். மாலை வேளை அதிகம் இல்லை, 9 இருக்கும், 7 நாங்கள் உணரப் போகின்றோம். இரவு வேளை 6 இருக்கும், 4°C இரவு உணர்நிலையாகவும் நாங்கள் பெறப் போகின்றோம். சூரிய அஸ்தமனம் 8:30 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. 8:23 தான் இன்றைக்கு சூரியன் மறைந்திருக்கின்றார். அதுவரைக்கும் முகிலுக்கு பின்னால் இன்றைக்கு மறைந்திருப்பார். ஆனால் வெளிச்சமான நாட்களில் 8:30 வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தை இரவு பொழுதில் காணக்கூடிய நிலைமைகள் உருவாகுகின்றன என்பதைத்தான் சொல்லலாம். தொடர்ந்து வருகின்ற நாளே நாள் புதன்கிழமையை பார்த்தால் காலையில் மெல்லிய மழைத்தூரல் இருக்கும். அதுக்கு பிறகு முகில் அதிகம் இருக்கலாம். மதிய பொழுதில் கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் கூட எட்டி பார்க்கலாம். இன்று போல எல்லாம் நாளைக்கு வெப்பநிலை சரிந்திருக்கும். சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 8 பகல் பொழுதின் வெப்பநிலை உயர்வு இருக்கும். 6°C நாங்கள் உணர இருக்கின்றோம். எனவே காலை இரவு பொழுதெல்லாம் சற்று அதிகமான குளிரை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு இரவு வேளை 0°C உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற வியாழன் என்று சொல்லி பார்த்தால் 9 வெப்பநிலை, 7 உணரப்படும். பிரதானமாக காலை பொழுதில் வெயில் அறைந்திருக்கும். மதிய வேளை கொஞ்சம் முகில் அதிகம் இருக்கலாம். இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். வெள்ளிக்கிழமை காலையில் வெளிச்சம், அதன் பின்பு மழை இருக்கும். மெல்லிய தூறலாக மழை ஆரம்பிக்கலாம். மதிய பொழுது இருக்கிறது. மாலை இரவு பொழுதிலும் கூட மெல்லிய தூறல் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. பத்தாக வெப்பநிலை உயர்ந்தாலும் எட்டு தான் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமையும் கூட வீக்கெண்டும் கூட ஒரு 10 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்லையாக பெறக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. 2 நாட்களிலுமே அதே நிலைமைதான். 11 வெப்பநிலை உயர்ந்து 10 உணரப்படும். சனிக்கிழமை சூரிய வெளிச்சம் இருக்கும், மெல்லிய மழை ஆரம்பிக்கலாம் மாலை பொழுதில். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மழையை அதிகம் தரக்கூடிய பகல் பொழுதை கொண்டிருக்கலாம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதிகளவில் வெப்பநிலை இனி கொஞ்ச நாட்களுக்கு உயரப்போவதில்லை. ஒரு வார காலம் கூட இதே நிலைமைகள் தான் தொடர இருக்கின்றது. ஒரு 10-12 என்று சொல்லி அதை அண்மித்த வெப்பநிலை உணர்லையாகத்தான் வருகின்ற நாட்களின் வெப்பநிலை உணர்லை இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. மே மாதத்துக்கு இப்படித்தான் ஏற்கனவே எதிர் கூறியிருந்தார்கள். கொஞ்சம் வழக்கத்திலும் பார்க்க வெப்பநிலை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளைத்தான் மே மாதத்தின் ஒரு முதல் 2 அல்லது 3 வாரங்கள் கொண்டிருக்கும். மே மாத நிறைவு பகுதியில் தான் கொஞ்சம் ஒரு வெப்பநிலை உயரக்கூடிய சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கின்ற நாட்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:12 ஆகியிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. Good Life Flooring .ca.
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய

0: தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 fried rice வாங்கினால் $25, 3 கொத்துரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
6: பாட்டுக்கரு பண்பலை, East FM 102.7.

9:25 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமையின் அழகான காலை வேளை. இந்த பொழுதில் முக்கியமான ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். இன்றைய நாள் என்ன முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம். அதற்கு முன்பு போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காலை பொழுது இந்த வேளையில் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பார்த்தால் மக்கவன் ரோடு தாண்டிய பகுதிகளில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்களும், கலெக்டர்ஸை பொறுத்தளவில் கிரணி வீதி அண்மித்த பகுதியில் அதிக தாமதங்களும் காணப்படுகின்றன. பர்ச் மவுண்ட் ரோட் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். போர்டன் அவென்யூ பகுதியிலும் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் அதிகரிக்கின்றது. டிவிபிஐ அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸ் வந்து தாமதங்களை சற்று எதிர்கொள்கின்றது. அதுவும் 404 செல்லக்கூடிய அந்த பகுதிகள் வந்து அதிகமான வாகன நெரிசல்களையும் கூட எதிர்கொள்கின்றன. 401 இருந்து அதை தாண்டி பார்த்தால் பேவியூ வரைக்குமே தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன குறைந்த அளவில். மீண்டும் ஹைவே 400 அண்மித்த பகுதியிலும் கூட தாமதங்கள் அதிகரிக்கின்றது. தொடர்ச்சியான இந்த தாமதங்கள் வெஸ்டர்ன் ரோட் வரைக்கும் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமைகள் தென்படுகின்றன. மார்டின் குரோ ரோடு வரைக்கும் குறைந்த தாமதங்களையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 407 பகுதிகளில் தாமதங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. மார்டின் குரோ ரோடு வரைக்கும் இந்த தாமத நிலைமைகளை அதிகம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு சற்று தணிகின்றது. மீண்டும் ஜேன் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் கீழ் ஸ்ட்ரீட் பகுதிகளில் கலெக்டர்ஸ் அதிகமான வாகன நெரிசல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றது என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ளலாம். அதன் பின்பு அதிக தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் பயணிக்கலாம் பேவியூ வரைக்கும். அதுக்கு பிறகு பேவியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 ஆரம்பிக்கின்ற இந்த தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றன. லோரன்ஸ் வரைக்கும், லோரன்ஸ் தாண்டிய இடங்களிலிருந்து எக்லிங்டன் வரைக்கும் குறைந்த தாமதங்கள். அதுக்கு பிறகும் கூட இடையில் சற்று அதிகரித்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் குறைந்த தாமதங்களை பேவியூ வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. டிவிபி நோத் பவுண்ட் எக்லிங்டனுக்கு முன்னர் வாகன நெரிசல்கள் அதிகம் காணப்படுகின்றது. யோக்மில்ஸ் ரோடு வரைக்குமே தாமதங்கள் சற்று உயர்வாகவே நோர்த் பவுண்டிலும் இருக்கக்கூடிய நிலைமைகளை இப்போது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 404 சவுத் பவுண்டில் மிக நீண்ட தாமதங்கள் இப்போது நிலவுகின்றது. இந்த வேளையில் பார்த்தால் ஸ்டீல் தாண்டிய பகுதிகளிலிருந்தே சவுத் பவுண்டில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. 401 அண்மித்த பகுதியில் மிக அதிகமான வாகன நெரிசல்களும் நிலவுகின்றது. எனவே 404 சவுத் பவுண்டில் பயணிப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படுகின்ற ஒரு காலை வழி என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு மே மாதம் 5ஆம் தேதி இன்று வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டே ஆக இருக்கின்றது. கைகள் அவற்றின் சுகாதார பராமரிப்பை வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான நாள். இந்த COVID-19 தொற்று ஏற்பட்ட அந்த பேண்டமிக் காலத்தில் தான் இந்த கைகளை கழுவ வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே மிக அதிகமாகவே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே பண்டைய கால மக்களும் கூட இந்த கைகளை கழுவுதல் எங்களது சுகாதாரத்திற்கு நன்மையை பயக்கும் என்பது தொடர்பாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். கைகளை கழுவுதல் என்னும் ஒரு எளிமையான பழக்கத்தின் மூலம் நோய் தொற்று பரவக்கூடிய அந்த அதனை தடுக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு தனிநபருமே பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். பெரும்பாலும் இந்த சுகாதார பணியாளர்கள் அதிகம் இந்த ஒரு பிராக்டிஸை கடைபிடித்தல் அவசியமாக இருந்தாலும் சாதாரண பொதுமக்களும் கூட தொடர்ச்சியாகவே இந்த கைகள் தொடர்பான சுகாதாரத்தை அதிகம் பேண பழகிக் கொள்கின்ற போது தொற்றுக்கள் குறைவடையக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 20 செகண்ட்ஸ் நீடிக்கக்கூடிய வகையில் எங்களது கைகளில் இருக்கின்ற அந்த விரல்களுக்கு இடையேயும் கூட நாங்கள் சரியாக சுத்தம் செய்து அதற்கான அந்த சரியான ஹேண்ட் வாஷிங் சோப் போன்றவற்றை பயன்படுத்தி நாங்கள் எங்களது கைகளை சுத்தம் செய்தல் என்பது அதிக தொற்றுக்கள் எங்களுக்கு ஏற்படாமல் நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இந்த நாள் முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். நவீன காலத்தில் வந்து பெரும்பாலும் இந்த கை கழுவுதல் என்பதை பலர் செய்கின்றார்கள் என்று சொன்னாலும் இன்னும் பல இடங்களில் அது தொடர்பான அறிவு மக்களிடையே இல்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம், இந்த ஹேண்ட் வாஷிங் ட்ரெடிஷன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அது மிக பழங்கால மக்களிடையே கூட ஒரு விதத்தில் சமய ரீதியாகவோ அல்லது கலாச்சார ரீதியாகவோ தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. பண்டைய பாபிலோனியன் மக்கள் வந்து உணவுக்கு முன்பு கைகளை கழுவுவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லி நம்பியிருந்தார்களாம். ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் ஒரு பழக்கத்தை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூட வலியுறுத்த முடியும். எனவே அந்த நிலையில் அவர்களிடையே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் கைகளை உணவுக்கு முன் கழுவிக்கொள்ளுதல்
அவசியம் என்று சொல்லி அவர்களால் நம்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தால்மூத் அதனை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களது மத சடங்கின் ஒரு பகுதியாக கைகளை கழுவுதலையும் கூட வைத்திருந்தார்களாம். மிக பழமையான ஜப்பான் அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆன்மீக தூய்மையை உறுதி செய்வதற்காக ஒரு சடங்கொன்றை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். டெமிசு என்று சொல்லி அதன் பெயரையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த டெமிசு என்று சொல்லப்படுகின்ற இந்த சடங்கு வந்து வழிபாட்டு தலங்களில் கைகளை சுத்தப்படுத்துவதை உள்ளடக்கி இருந்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. எனவே பழங்கால மக்களும் கூட இந்த கைகளை கழுவுதலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்களது மரபுகள் அல்லது நம்பிக்கைகள் அல்லது ஆன்மீக விடயங்கள் ஆன்மீக பழக்கங்கள் போன்றவற்றோடு இந்த கைகளை கழுவுதலை இணைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கு முக்கியமான ஒரு விடயமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இன்னமும் கூட நாங்கள் தொடர்ந்து அதனை வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது என்பதையும் தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் நாங்கள் வழியிலே நிறைவே பயணிக்கின்றோம். முக்கியமாக பொது இடங்களில் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய விடயங்களில் இந்த ஜெர்ம்ஸ் வந்து அதிகம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த லிஃப்டில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ் அல்லது நாங்கள் கேஸ் பம்ப்ஸிலே அந்த கேஸ் பம்பை நாங்கள் கையாள வேண்டும். எனவே அந்த ஹேண்டில்ஸ் போன்றவற்றிலும் கூட அதிகமான ஜெர்ம்ஸ் வந்து இருக்கலாமாம். ஒரு சில ஆய்வுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் அடிப்படையில் பார்த்தால் டாய்லெட் சீட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸிலும் பார்க்க அதிகமான ஜெர்ம்ஸ் இந்த மாதிரியான பப்ளிக் எலிவேட்டர் பட்டன்ஸ் மற்றும் கேஸ் பம்ப் ஹேண்டில் போன்றவற்றில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஏடிஎம் அதனை பயன்படுத்துகின்ற போதும் சரி அல்லது ஸ்மார்ட் போன்ஸ் அல்லது பொதுவான தொலைபேசிகள் போன்றவற்றை பயன்படுத்துகின்ற போதும் சரி நாங்கள் இந்த கையின் சுகாதாரம் தொடர்பாக அதிக கவனம் எடுத்தல் அவசியம் என்பது தொடர்பாகவும் இன்றைய நாளின் முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. எனவே வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டே இன்றைய நாள் மே மாதம் 5ஆம் தேதி என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். 9:32

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca. All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்ரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமட் தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ் அளிக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ் அளிக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:44 இந்த காலை வேளையில் ஒரு குட்டி கதை முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரது ஆசிரமத்தில் ஒரு விழா ஒன்றிற்காக ஆயிரக்கணக்கிலே லட்டுகளை செய்கின்றார்களாம். அங்கு இருக்கின்றவர்கள் பகல் பகலாக தொடர்ந்துழைத்து இரவோடு இரவாக அவர்கள் அந்த லட்டுகளை செய்து முடிக்கின்றார்கள். மிக அதிகமாக செய்யப்பட்டிருக்கின்றன அந்த லட்டுகள். இப்போது அவற்றை வைத்துவிட்டு பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு எல்லோரும் தூங்க செல்ல வேண்டும். இப்போது மிக கஷ்டப்பட்டு இந்த லட்டுகளை செய்திருக்கின்றோம். ஆனால் இரவில் நாங்கள் தூங்க செல்லுகின்ற போது இந்த லட்டுகளை நோக்கி எறும்புகள் வருமே, அவற்றிடமிருந்து எப்படி பாதுகாப்பது? ஆயிரக்கணக்கில் லட்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாத்திரம் ஒன்றிலே அவை வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த எறும்புகளிடமிருந்து லட்டுகளை காப்பாற்றுவதற்கு பரமஹம்சர் ஒரு யோசனை சொல்லுகின்றார். என்ன யோசனை என்று சொன்னால், அந்த லட்டுகளை நீங்கள் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். அந்த லட்டுக்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரத்தை சுற்றி சற்று தள்ளி ஒரு சர்க்கரை வட்டம் ஒன்றை போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தூங்க சென்று விடுகின்றார். அங்கிருக்கின்றவர்களுக்கு இது ஏன் என்று சொல்லி புரியவில்லை. இருந்தாலும் அவர் சொன்னது மாதிரியே அந்த பெரிய பாத்திரத்தை சுற்றி ஒரு வட்டமாக சர்க்கரையிலே அவர்கள் ஒரு கோடொன்றை வரைந்துவிட்டு தூங்க சென்று விடுகின்றார்கள். இரவு வருகின்றது. எறும்புகள் சாரி சாரியாக அங்கு வருகின்றன. அந்த இனிப்பினால் ஈர்க்கப்பட்ட அந்த எறும்புகள் அந்த இடத்திற்கு வந்தபோது சர்க்கரை அவற்றுக்கு தென்படுகின்றது. அந்த வழியிலே வட்டமாக போட்டப்பட்டிருந்த அந்த சர்க்கரையை தின்றுவிட்டு அவை சென்று விடுகின்றன. மறுநாள் எழுந்து பார்த்தவர்களுக்கும் ஆச்சரியம். லட்டுக்கள் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து எல்லோருமே பரமஹம்சரை பாராட்டுகின்றார்களாம். ஆனால் அவர் அதற்காக மகிழ்ச்சி அடையவில்லை, மாறாக கவலையோடு சொல்லுகின்றார். எறும்புகள் இதைத்தான் செய்யும் என்பது எனக்கு தெரியும். அவற்றுக்கு ஆறறிவு இல்லை. அவற்றினால் எது முடியுமோ அதை அவை செய்கின்றன. இனிப்பினால் ஈர்க்கப்பட்டு அவை இங்கே வருகின்றன. அந்த லட்டுக்களை உண்ண வேண்டும் என்பது அவற்றின் நோக்கமல்ல. ஏதோ ஒரு ஈர்ப்பு அவற்றை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இங்கு வந்தபோது அவற்றுக்கு தேவைப்படுகின்ற அந்த இனிப்பு அந்த வெளி சர்க்கரை வட்டத்திலேயே கிடைத்திருக்கின்றது. அவற்றை அவை தின்றுவிட்டு இந்த லட்டுக்களை தவறவிட்டு விடுகின்றன. இது இப்படித்தான் எறும்புகள் செய்யும் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் மனிதர்களும் இந்த எறும்புகள் போலத்தான் இருக்கின்றார்கள். லட்டுக்கள் இருந்தாலும் அவை அந்த எறும்புகள் சர்க்கரையிலேயே சமாதானம் அடைவதைப் போல பெரிய பெரிய லட்சியங்களை எல்லாம் விட்டாமல் சிறிய சிற்றின்பங்களிலேயே மக்கள் சந்தோஷம் அடைந்து விடுகின்றார்களே என்று சொல்லி கவலையோடு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கின்றார் என்பது ஒரு அழகான ஒரு சம்பவம் தொடர்பான ஒரு பகிர்வாக பகிரப்பட்டிருக்கின்றது. எங்களிடம் சிறந்த இலட்சியங்கள் இருத்தல் அவசியம். அவற்றை அடைவதற்கான முயற்சிகள் என்பதும் கூட அவசியம் ஆகின்றது. மாறாக எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் கிடைக்கின்ற ஒரு சில விடயங்களை வைத்து நாங்கள் எங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி நாங்கள் அடைய வேண்டிய ஒரு சிறந்த இலக்கம் கூட இருத்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது என்பதை சொல்லுகின்றது இந்த அழகான குட்டி கதை. 9:47 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
2: பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில் பீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில் பீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
3: Ajax Nissan N Infinity L 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
4: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
3: 2025 Nissan Kicks Play S
4: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
1: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
1: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் பீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
1: MJS Gold House.
5: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
6: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 Road, Suite 307-647-478-0144.
0: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca.

நேரம் காலை 10:01 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com உதவி மின்னஞ்சல் முகவரி, யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து சந்தித்து வருகின்றது. இன்றைக்கு வந்து மாற்றம் இல்லாமல் ஏற்றி அதே விலையில் தான் நாங்கள் பெறுகின்றோம் என்று சொன்னாலும், ஏற்கனவே உயர்ந்திருக்கின்ற அந்த விலையிலும் பார்க்க இன்னும் 5% நாளைக்கு உயர்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைய நாள் ஒரு சராசரியாக $1.90 மேற்பட்டதாக எரிபொருள் விலை இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மே மாதம் 6ஆம் தேதி எரிபொருள் விலை இன்னும் 5% உயர்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 16 வெப்பநிலை, 15 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். காலையில் கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தை பார்த்திருந்தோம். இப்போது முகில் அதிகம் வானத்தில் தென்படுகின்றது. மழை தூர தொடங்கலாம் இன்னும் சற்று நேரத்தில் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். மெல்லிய மழையாக இருக்கும், ஒரு சில இடங்களில் மட்டும் மிக மெல்லிய தூரல் இருக்கும். பிற்பகல் வழியிலும் கூட 1-2 மணி அளவில் மெல்லிய தூரல் வந்து போகலாம். பிறகு 4 மணிக்கு பிறகு தொடர்ந்து மழை தூரல் இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை பொழுதில் 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இரவு வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையையும் நாங்கள் பெறப்போகின்றோம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை உடல்நிலையை தான் இப்போது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இனி கொஞ்சம் தான் வெப்பநிலை குறைந்து மாலை வேளை 9 இருக்கும் வேலை உணரப்படும். இரவு பொழுதில் 6 இருக்கும், 4 டிகிரி செல்சியஸை இரவு உடல்நிலையாகவும் நாங்கள் பெற இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நாளைக்கு புதன்கிழமையிலிருந்து தொடர்ந்து வருகின்ற நாட்கள் ஒரு வாரத்திற்கும் அதிகமாகவே என்று சொல்லலாம் அதிகளவில் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளெல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் உணரக்கூடிய வெப்பநிலை உணர்நிலையை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். புதன்கிழமை 8-6 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். காலையில் மெல்லிய மழை தூரல், அதுக்கு பிறகு முகில் அதிகம் இருக்கும், குறைந்தளவில் சூரிய வெளிச்சம் தென்படலாம் நாளைக்கு பகல் பொழுதில். வியாழக்கிழமையும் 9 வெப்பநிலை 7 தான் உணரப்போகின்றோம். காலையில் அதிகம் வெளிச்சம் இருக்கும், அதுக்கு பிறகு முகில் கூட்டங்கள் அதிகம் தென்படலாம். வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். மதிய பொழுதிலிருந்து மெல்லிய மழை தூரல் எதிர்பார்க்கப்படுகின்றது. 10 வெப்பநிலையாகவும் 8 உணர்நிலையாகவும் இருக்கும் வருகின்ற வெள்ளி. வீக்கெண்டை பார்த்தால் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் 2 நாட்களிலும் 11 வெப்பநிலை உயர்வு, 10 உணர்நிலை உயர்வு இருக்கும். சனிக்கிழமை பகல் வேளை சூரிய வெளிச்சத்தை காணலாம். மாலையிலிருந்து மெல்லிய மழை தூரல் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவே மழையை தரக்கூடிய நாளாக இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் பகிரப்படுகின்றன. அடுத்த வாரத்திலும் கூட பெரும்பாலும், அதாவது ஒரு புதன்கிழமை வரைக்குமே ஒற்றை இலக்கத்தில் நாங்கள் உணரக்கூடிய உணர்நிலை உயர்வுதான் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். மே மாதம் 5ஆம் தேதி வேர்ல்ட் அஸ்மா டேயாகவும் கூட கடைபிடிக்கப்படுகின்றது. உலக அளவிலே என்று சொல்லி பார்த்தால் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த அஸ்துமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சுவாச பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது பெரும்பாலான மக்களுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட அதிக பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவாச நோயாகத்தான் இந்த அஸ்மா வந்து பலரை பாதிக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பான விழிப்புணர்வை இன்றைய தினம் ஏற்படுத்துவதற்கு தான் முயற்சிக்கின்றார்கள். அஸ்மா வந்து ஒரு சைல்ட்ஹுட் டிசீஸ் என்று சொல்லித்தான் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படியல்ல. எந்த வயதினரையும் கூட அது பாதிக்கலாம். குழந்தை பருவம் அல்லது இளமை பருவம் அல்லது வயதாக இருக்கின்ற போதும் கூட முதியவர்கள் கூட இந்த அஸ்மாவினால் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தை சந்திக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அஸ்மாவின் தாக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். இதுவரைக்கும் அறியப்பட்ட முழுமையான சிகிச்சைகள் இல்லை என்று சொன்னாலும் இந்த இன்ஹேல் பண்ணக்கூடிய ஒரு சில லோ டோஸில் கிடைக்கின்ற அந்த ஸ்டீராய்ட்ஸை நாங்கள் உள்ளெடுப்பதன் மூலமாக அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை சற்று குறைக்கலாம். அந்த சிம்டம்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு தொற்று நோய் அல்ல என்பது தொடர்பாகவும் மக்களிடையே இன்றைய நாள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த பொழுதில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதே நேரம் இந்த அஸ்மா தொடர்பாக மிக பழமையான காலத்திலேயே மக்கள் வந்து அறிந்திருந்தார்கள் அல்லது ஒரு சில அந்த அஸ்மாவின் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு சொல்கின்றதாம். கிறிஸ்துக்கு முன் 400ஆம் ஆண்டளவிலேயே ஹிப்போக்ரட்டிஸ் இவர் வந்து கிராண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின் என்று சொல்லி பார்க்கப்படுகின்றார். இவர் வந்து அந்த காலத்திலேயே என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அஸ்மாவை அதிகப்படுத்தும் என்பது தொடர்பான ஒரு தொடர்பினை வந்து
வெளியிட்டிருந்தார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கான தீர்வாக 1778 ஃபர்ஸ்ட் இன்ஹேலர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் அந்த வரலாறும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் இன்ஹேலர் என்று சொல்லி பார்த்தால் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கின்ற போது, அது வந்து நீராவியை மனிதர்கள் மூக்கினூடாக உள்ளெடுக்கக்கூடிய ஒரு இயக்குவலை மாதிரியாகத்தான் நமது உருவாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் அதன் பயன்பாடு அதிகரித்து அதன் பின்பு இப்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஹேலர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாள் வேர்ல்ட் ஆஸ்மா டே என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். கனடாவை பொறுத்தளவில் இன்றைக்கு கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கனி அவர்கள் கனடாவின் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார் என்பது தொடர்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வேளையில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் கனடாவாக மேரி சைமன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் 2021 பதவியேற்றிருந்தார்கள். அவரது 5 பதவிக்காலம் இந்த ஆண்டோடு முடிவடைகின்ற நிலையில், எனவே புதிய அந்த கவர்னர் ஜெனரல் யார் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு இன்றைக்கு மார்கனி அவர்களால் வெளியிடப்படும் என்பது தொடர்பாகத்தான் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. 10:07 ஈஸ்ட் எஃப்எம் ஒன்று இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: பாட்டுக்கரு பண்பலை இஸ்தம் 102.7.
7: இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு

எஸ்பிபி அவர்களது குரலில் அம்மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். விஜய் ஆனந்த் அவரது இசையில் 10:19 ஈஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனேடிய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே புதிய கவர்னர் ஜெனரலை அறிவிக்க இருக்கின்றார் என்பது என்று பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இப்போது அவரது பெயர் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. லூயிஸ் ஆல்பர் என்பவர் தான் புதிய கவர்னர் ஜெனரலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் இப்போது இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டு, முக்கியமாக நேற்றைய தினம் அதிகம் கவனம் பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் அந்த ஒரு தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். பெரிய ஒரு மாற்றம் இப்போது இந்த தேர்தல் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு மாற்றமாக அவதானிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு 118 தொகுதிகள் பெரும்பான்மை வேண்டும் என்ற ஒரு நிலையில் நடைபெற்று

மனத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பும் இருப்பதாகவும் ஒரு சில சட்ட நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்று சொல்லியும் கூட பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் மே 10ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக இன்னும் பலரும் கூட சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம்தான், மே 10ஆம் தேதியுடன் இப்போது இருக்கின்ற அந்த சட்டப்பேரவை காலாவதியாகுவதன் காரணமாக அதற்குள் புதிய ஆட்சியை அமைத்தாக வேண்டும். அதற்கு பெரும்பான்மைக்கு தேவையான சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தையும் கூட ஆளுநரிடம் தமிழக வெற்றிக் கழகம் வழங்கியாக வேண்டும் என்ற ஒரு அவசரம் இப்போது இருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையை மிக குறுகிய காலமே பெறுவதற்கு இருப்பதன் காரணமாக இன்னும் ஒரு வாய்ப்பை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்தலாம். அதுதான் இந்த மே 10ஆம் தேதிக்குள் தமிழக முதல்வராக விஜயை மட்டும் பொறுப்பேற்றுக் கொண்டு 15 நாட்கள் அவகாசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை அவர் நடத்தலாம் என்பது தொடர்பாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வாய்ப்பு என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் எந்த தேவையும் இல்லாமல் பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. தேமுதிக 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது. எனவே இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு, அதாவது 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இன்னும் ஒரு சில கட்சிகளும் கூட விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூட ஒரு சில அவதானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதிமுக அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்க முன்வந்தாலும் விஜய் அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தொடர்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். விஜய் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் வந்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளின் ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் இடம் பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பிரேமலதா விஜயகாந்த் அவரும் கூட ஆதரவு தெரிவிக்கலாம் என்பது தொடர்பாகவும் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அது தொடர்பான எதிர்ப்பில் விஜய் தொடர்ந்து உறுதியாக இருந்தால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ற நிலைக்கு முன்பாகவே முறைப்படி ஆதரவு கடிதங்களை கொடுத்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இப்போது பலர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு அளிப்பது குறித்து ராகுல் காந்தி முடிவெடுப்பார் என்று சொல்லி தமிழக காங்கிரஸ் கமிட்டி அதன் தலைவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பத்திரிகையாளர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசிய போதும் கூட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றாராம். நாங்கள் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கின்றோம். திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கின்றோம். விஜயிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. அதுபோல இந்த விதமான திட்டங்களும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லியும் கூட தொல் திருமாவளவன் தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், நாங்களும் மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கின்றோம். விஜயை நான் என்றுமே எங்கள் வீட்டு பயன் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றேன். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விருத்தாச்சலத்திலே வெற்றியும் பெற்றிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 10:25 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Subhra Mortgage Financial Solutions, Residential Commercial Kana, First Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-10.
8: Your favorite music on your favorite station, 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:37 ஆகி இருக்கின்றது. 2022 சைனாவில் இருக்கின்ற ஒரு மலை பிரதேசம் ஒன்றில் ஒரு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் அந்த விமானத்தில் பயணித்திருந்த 132 பேரும் உயிரிழந்திருந்தார்கள். அந்த விமானம் போயிங் 737 பிளேனாகவும் கூட இருந்திருக்கின்ற நிலையில் இப்போது இந்த விமான விபத்து தொடர்பாக US நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்ட் NTSB ஒரு முக்கியமான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு அதன் புதிய தகவல்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றது. அந்த விமானத்தின் எரிபொருள் விநியோகம் நடுவானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த விவரங்களை US நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்ட் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விமானம் வந்து பயணித்து கொண்டிருந்த போது அதன் இரண்டு எஞ்சின்களிலும் இருக்கக்கூடிய அந்த எரிபொருளை செலுத்தக்கூடிய அல்லது எரிபொருளை அனுமதிக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் ஸ்விட்சஸ் வந்து அந்த கட் ஆஃப் பொசிஷனுக்கு மாற்றம் செய்யப்பட்டது என்று சொல்லித்தான் அந்த விசாரணையில் இப்போது முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன. எனவே இந்த விமான விபத்து வந்து வேண்டுமென்றே நிகழ்த்தப்பட்டது என்று சொல்லி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு சில ஊகங்களை இது இப்போது கொஞ்சம் ஆதரிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விமானம் ஒரு 29,000 feet அதாவது 8,839 meters உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதுதான் அந்த ஃபியூவல் சுவிட்சஸ் வந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லித்தான் இந்த சைனா ஈஸ்டர்ன் ஃப்ளைட் அந்த விமான தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சைனாவை பொறுத்தளவில் கடந்த 10 நிகழ்ந்திருக்கின்ற மிக மோசமான ஒரு விமான விபத்தாகவும் அது பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் கூட இந்த சம்பவத்திற்கான காரணம் நீண்ட காலமாக ஒரு மர்மமாகத்தான் நாம் நீடித்து வருகின்றமை இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகளை காரணம் காட்டி இந்த ஒரு விபத்து தொடர்பான இறுதி அறிக்கையை சைனா இன்னமும் வெளியிடவில்லை என்பது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகவும் கூட இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ்தான் இப்போது இந்த US நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு அது தொடர்பான விசாரணைகளை செய்து ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. எரிபொருள் மாற்றும் நகர்வுக்கு பிறகுதான் இந்த விமானத்தின் இயந்திர வேகம் குறைந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய அந்த தகவல்களையும் கூட NTSB வெளியிட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் இந்த ஃபியூவல் சுவிட்சஸ் என்று சொல்லி பார்த்தால் அவைதான் விமானத்தின் அந்த இயந்திரங்களுக்குள் செல்லக்கூடிய அந்த ஃபியூவல் ஃப்ளோவை வந்து கட்டுப்படுத்துகின்றது. இவை பைலட்ஸினால்தான் இந்த சுவிட்சஸ் வந்து இயக்கப்படுகின்றன. விமானம் ஆரம்பிக்கப்படுகின்ற போதும் சரி, அல்லதாவது விமானம் புறப்படுவதற்கு முன்பும் சரி, அல்லது விமானம் வந்து பாதுகாப்பாக தரையிறங்கியதுக்கு பிறகும் சரி, என்ஜின்ஸை ஷட் டவுன் பண்ணுவதற்கும் அதை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஃபியூவல் சுவிட்சஸ் வந்து பைலட்ஸினால் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்பது தான் இங்கு குறிப்பிடத்தக்கொரு விடயம் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த விமான விபத்து நிகழ்ந்ததுக்கு பிறகு அந்த பிளேனின் பிளாக் பாக்ஸஸ் மீட்கப்பட்டிருந்தன. அதுக்கு பிறகுதான் அது வாஷிங்டன் DC விசாரணைகளுக்காக கொண்டு வரப்பட்டது. NTSB லேபரட்டரியில் அது பரிசோதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுதான் இப்போது அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. 2022 மார்ச் மாதத்தில் தான் அந்த ஜெட்லைனர் ஏர்கிராஃப்ட் வந்து சைனாவின் யூனான் ப்ராவின்ஸின் கேபிட்டலாக இருக்கக்கூடிய கன்மிங் அங்கிருந்து புறப்பட்டிருந்தது. கேங்ஸு அந்த பகுதியை நோக்கித்தானாம் அது பயணித்து கொண்டிருந்தது. அது பயணத்தை ஆரம்பித்து 1 hour பிறகு அதன் அந்த ஒரு இலக்கை அடையக்கூடிய அந்த பகுதியை அண்மித்த வேளையில்தான் திடீரென்று அதன் வேகம் குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இதே நேரம் அந்த ஃப்ளைட் டிராக்கர் டாடாஸ் அவை வெளியிட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு சில நிமிடங்களிலேயே ஆயிரக்கணக்கான அந்த ஒரு உயரத்தை அந்த விமானம் குறைத்து கொண்டது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஃப்ளைட் ராடர் 24 அந்த தகவல்களின் அடிப்படையிலும் கூட பார்த்தால் அந்த விமானம் விபத்துக்குள்ளான போது 29,000 feet உயரத்திலே பறந்து கொண்டிருந்ததாம். வெறும் ஒரு 2 seconds அது 9,075 feet உயரத்திற்கு
குறைந்திருந்தது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் அது கீழே விழுந்து அந்த மலைப்பாங்கான இடத்தில் விபத்துக்குள்ளாகி இருந்தது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருந்தார்கள். இந்த விமான விபத்து ஒரு சைனீஸ் ஏர்லைன் பயன்படுத்தியிருக்கின்ற விமானம் தொடர்பாகத்தான் நிகழ்ந்திருக்கின்றது. அதே நேரம் சைனாவுக்குள் தான் அந்த விமான விபத்தும் கூட நிகழ்ந்திருக்கின்றது. சைனாவின் சிவில் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸையும் கூட முன்னெடுத்திருந்தது. ஆனால் இதில் அமெரிக்காவின் அந்த ஒரு NTSB தலையிடுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த விமான விபத்தை சந்தித்திருந்த அந்த விமானம் வந்து போயிங் 737. இது இந்த போயிங் விமானம் வந்து அமெரிக்காவில் தான் உருவாக்கப்படுகின்றன, கட்டப்படுகின்றன. எனவே இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு இப்போது ஒரு சீனியர் ஏர் சேஃப்டி இன்வெஸ்டிகேட்டரை இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நியமித்திருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து பல வழிகளை ஆராய்ந்து பார்த்திருக்கின்றார்கள். வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாக அது இருக்கலாமோ, அல்லது பைலட் எரராக இருக்கலாம், ஒரு சில சமயங்களில் டெக்னிக்கல் இஷ்யூஸையும் கூட அது சந்தித்திருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் அல்லது மிட் ஏர் கலிஷன் போன்ற டெக்னிக்கல் இஷ்யூஸின் காரணமாகவும் கூட அந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி பல விடயங்கள் ஆராயப்பட்டிருப்பதாகவும் கூட இந்த தகவல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த விபத்து நிகழ்ந்த போது அந்த ஏர் கண்ட்ரோலர்ஸ் அந்த விமானத்தின் உயரம் திடீரென்று குறைந்ததை பார்த்தவுடன் அதனை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்களாம். ஆனால் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அந்த விமானத்திலிருந்து கிடைக்கவில்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய அந்த பைலட் உட்பட அந்த குரூ என்று சொல்லி பார்த்தால் அவர்களிடம் வலிட் லைசன்ஸ் இருந்திருக்கின்றன. அதே நேரம் அந்த பயணத்துக்கு முன்பு அவர்கள் போதுமான அளவுக்கு ஓய்வெடுத்திருந்தார்கள். அவர்களுக்கான அந்த ஹெல்த் செக்ஸ் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஃபிளைட்டுக்கு ஒரு நாள் முன்பு செய்யப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் பல தகவல்கள் இங்கு பகிரப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இந்த விபத்து தொடர்பாக ஏற்கனவே பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த விமான விபத்தை அந்த பைலட் ரூமில் இருந்திருக்கக்கூடிய விமானி ஒருவர் தான் வேண்டுமென்றே ஏற்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லி பல ஊடகங்கள் ஒரு ஊகத்தையும் கூட முன்னதாக வெளியிட்டிருந்தன. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த விபத்து வந்து விமானி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காரணமாகவே நிகழ்ந்திருந்தது என்று சொல்லி ஏற்கனவே ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்ததாம். ஆனால் அதனை இந்த சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் மறுத்திருந்தது என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த விவரங்கள் பகிரப்பட்டிருந்தன. இந்த மாதிரியான வதந்திகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தி விபத்து விசாரணையில் ஒரு தலையீட்டை ஏற்படுத்துகின்ற போது சரியான முடிவுகளை நாங்கள் பெற முடியாது என்பதையும் கூட அப்போது CAA சொல்லியிருந்ததையும் இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். எனவே இந்த நிலையில்தான் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் வேண்டுமென்றே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் அந்த ஃபியூவல் ஸ்விட்சஸ் வந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு மாற்றப்பட்டிருந்த காரணமாக அந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றமை தொடர்பாக அந்த அறிக்கை முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 10:45.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
1: என்ன யோசினே?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு. 6477873784.
6: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.

செவ்வாய்க்கிழமை காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பில் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது மின்னஞ்சல் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து உச்சம் அடைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நேற்றைய தினம் போலதான் மாற்றமில்லாமல் விலைகள் நீடித்தாலும் நாளை நாள் மே மாதம் 6ஆம் தேதியில் இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் 5% அல்ல 10% விலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் மாற்றம் செய்யப்பட்ட தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே அவரேஜாக $1.95 விற்கப்படக்கூடியதாக இருக்கும் லிட்டர் 1 என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதை சொல்லலாம். நாங்கள் $2 நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் காண முடிகின்றது. நாளைய நாள் எரிபொருள் விலை 10% அதிகரிக்கின்றமை தொடர்பாக இந்த தகவல்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். காலை 11 மணியாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லாமல் முகில் இப்போது அதிகம் செலுத்துகின்றது. காலை பொழுதில் வெளிச்சத்தை பெற்றிருந்தோம். 16 இப்போதைய வெப்பநிலை 16 உணர்கின்றோம். மாலை பொழுதில் 9 வெப்பநிலை சரிந்திருக்கும், 7 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் 6 இருக்கும், 4 உணரப்படும். இன்றைக்கு மழைக்கான சாத்தியங்கள் தொடர்ந்திருக்கின்றன. இடையிடையே தூரக்கூடியதாக இருக்கும். 3 மணிக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக மழை தூரல ஆரம்பிக்கலாம். மாலை வேளை 2-4 மில்லிமீட்டர் வரையிலும் மழை, இரவு பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் வெப்பநிலை குறையப்போகின்றது. 10 பார்க்க குறைவாக ஒற்றை இலக்கத்தில் நடிக்கக்கூடிய வெப்பநிலை உடல்நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து 1 வார காலத்திற்கு மேலாக பெரும்பாலும் பெறப்போகின்றோம். நாளைக்கு புதன்கிழமை 8-6 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். காலையில் மழை தூறல் இருக்கலாம். மதிய வேளை கொஞ்சம் சூரிய வெளிச்சம் எட்டி பார்க்கும். வியாழக்கிழமை வந்து வெளிச்சத்தை அதிகம் காணக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. 9 வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை காலையில் வெளிச்சம் இருக்கும். மதிய பொழுதில் இருந்து மழை தூறல் சொல்லப்பட்டிருக்கின்றது. 10 வெப்பநிலை உயர்ந்து 8 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வருகின்ற வீக்கெண்டை பார்த்தாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் 2 நாட்களிலும் 11 வெப்பநிலை உயர்வாக இருக்கும், 10 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். சனிக்கிழமை சூரிய வெளிச்சம் பகல் வேளை இருக்கலாம், மாலையிலிருந்து மழை தூரல ஆரம்பிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளை அதிக மழையை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. காலையில் 5 மில்லிமீட்டர், மதிய பொழுதிலும் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வாரத்திலும் கூட வெப்பநிலை பெரிய அளவில் உயரப்போவதில்லை. 10-12 அப்படித்தான் தொடர்ச்சியாகவே அந்த வெப்பநிலை நீடிக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இந்த வேளையில் சொல்லிக் கொள்ளலாம். கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் இப்போது கனடாவின் புதிய கவர்னர் ஜெனரல் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஃபோமர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிஸ் ஆர்பர் என்று சொல்லி அவரது பெயர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 1947 February 10 பிறந்திருக்கின்ற இவர் மோன்ட்ரியலை சேர்ந்தவராகவும் கூட இருக்கின்றார் என்று சொல்லி அந்த பெண்மணி தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் நீதிபதியாக அவர் கடமையாற்றி இருக்கின்றார். அதே நேரம் பல விருதுகளையும் கூட வென்றிருக்கக்கூடிய ஒரு பெண் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பரிசை அவர் பெற்றிருக்கின்றார். அதே நேரம் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸுக்காக தோமஸ் ஜே டாட் பிரைஸையும் கூட அவர் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே கனடாவின் புதிய கவர்னர் ஜெனரலாக ஃபோமர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிஸ் ஆர்பர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:03 இருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan N Infinity L 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
1: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
2: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
1: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
3: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6 7336 5529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்டெல் ப்ரோ 905-512-4261.
9: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக Tax Refund இனியும் பெற்றுத் தருகிறார்கள்.
10: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1 416-285-6900, கெனடியன் ஸ்டீல் சந்திப்பில் 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
9: 6 4 7 4 2 6 7 3 3 4 info@oceantax.ca.
11: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

11:15 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அட்லாண்டிக் ஓஷனில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு க்ரூஸ் ஷிப், அந்த கப்பலில் பயணித்திருக்கின்ற அந்த சுற்றுலா பயணிகளிடையே ஏற்பட்டிருந்த ஹண்டர் வைரஸ் தொற்று இப்போது ஒரு சுகாதார பிரச்சனையை அந்த கப்பலில் அதிகம் ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓஷன் வைட் எக்ஸ்பெடிஷன்ஸ், அதற்கு சொந்தமான கப்பல் தான் எம் வி ஹாண்டியஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த அந்த ஒரு க்ரூஸ் ஷிப். இந்த கப்பல் வந்து அர்ஜென்டினாவிலிருந்து கடந்த மாதம் ஒரு பயணத்தை அட்லாண்டிக் ஓஷன் ஊடாக ஆரம்பித்திருந்தது. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிமோட் ஐலண்ட்ஸ் அங்கு வந்து சென்று அந்த பயணிகள் தரித்து நிற்கக்கூடிய வகையிலும் கூட அந்த பயணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் அது இப்போது அந்த பயணத்தில் பெரும் சிக்கலை இந்த ஹண்டர் வைரஸ் தொற்று ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல பிரயாணிகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரேப்பிட்லி ப்ரோக்ரஸிங் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்து மிக அதிகமான பாதிப்பை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தது. இதுவரைக்குமே 7 cases ஆஃப் ஹண்டர் வைரஸ் இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. 2 பேரது தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு கணவனும் மனைவியும் அந்த டச் கப்பல் வந்து உயிரிழந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு ஜெர்மன் பாசஞ்சர் ஒருவரும் கூட உயிரிழந்திருக்கின்றார். ஒரு UK நேஷனல் இப்போது இந்த தொற்றின் காரணமாக உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை WHO இந்த தொற்று தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கின்றது. இந்த க்ரூஸ் ஷிப்பில் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லி WHO தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொற்று வந்து ஒரு மனிதருக்கு ஏற்படுகின்ற போது அவரிடமிருந்து ஏனையவர்களுக்கு பரவக்கூடிய ஆபத்து தொடர்ந்து நீடிக்கின்றமை தொடர்பான எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டிருப்பதை இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட இது வந்து ஒரு பரந்துபட்ட அளவுக்கு பப்ளிக் ஹெல்த் ரிஸ்காக இல்லை இப்போதைக்கு என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களும் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது அந்த கப்பல் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் ஆப்பிரிக்காவின் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய கேப் வர்டி, ஒரு ஆக்கிபலாகோரியன் ஐலண்ட், அதில்தானாம் அந்த கப்பல் வந்து நங்கூரம் விட்டு இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில் இந்த கப்பல் தரித்து அதற்கு பிறகு அந்த பயணிகள் வந்து அந்த சிறிய தீவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களது பாதுகாப்பு கருதி அந்த பேசஞ்சர்ஸ் வந்து அந்த கப்பலிலிருந்து இறங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 23 நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய 149 பயணிகள் வந்து இந்த எம் வி ஹாண்டியஸ் அந்த கப்பலில் பயணிக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் 4 பேர் கனேடியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதே நேரம் 17 அமெரிக்கர்களும் கூட அதில் இருப்பதாக தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் கீழ்தான் இந்த கப்பலில் இருக்கின்றவர்கள் இறங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஹண்டர் வைரஸ் என்று சொல்லி பார்த்தால் இது பெரும்பாலும் இந்த எலிகள் மாதிரியான ரோடன்ஸ், அவற்றின் கழிவுகள் மற்றும் சலைவா, யூரின் போன்றவற்றின் மூலமாக பரவுகின்றது. இந்த தொற்று ஏற்படுகின்ற போது அது வந்து சிவிய ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ஸை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அது மிக அரிதாக மக்களுக்கு ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு பரவினாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு தொற்று வந்து அந்த கப்பலில் இப்போது நிகழ்ந்திருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ரியா வைரஸ் என்று சொல்லி பார்த்தால் இது ஒரு வித்தியாசமான ஒரு இன்குபேஷன் பீரியடை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 வார காலம் அளவுக்கு நீடிக்கக்கூடிய
ஒரு இன்குபேஷன் பீரியட் அந்த வைரஸ் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்குபேஷன் பீரியட் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டு அந்த தொற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தோன்றக்கூடிய ஒரு கால இடைவெளி தான் இந்த இன்குபேஷன் பீரியட் என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைக்கு தொற்று ஏற்பட்டால் ஒரு 4 வார காலத்திற்கு பிறகுதான் அதன் அறிகுறிகளை நாங்கள் உணரத் தொடங்குவோம். எனவே ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்கே நீண்ட நாட்கள் ஆகின்ற போது அந்த காலப்பகுதிக்குள் அவர் பலருக்கு அந்த தொற்றை கடத்தக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் அங்கு நீடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த லென்தி இன்குபேஷன் பீரியடின் காரணமாகத்தான் ஒருவருக்கு தொற்று இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்கும் கூட சிரமங்கள் நீடிக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள்

0: கேட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 eastfm.ca.
2: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 4378607002 கைரிப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 4378607002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃபுளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டல்

0: அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours 10,000 dollars முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 Limited 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 Limited 4165806591.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:35 இருக்கின்றது. இப்போதைய முக்கியமான செய்திகள் அவற்றை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார். அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீர் ஹேக்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், இந்த ஹோமஸ் நீரிணை நூடாக செல்லக்கூடிய கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் இப்போது நடந்த போதிலும் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் இன்னமும் முடிவடையவில்லை என்று சொல்லித்தான் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹேக்ஸ் தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திங்கட்கிழமை 2 அமெரிக்க வர்த்தக கப்பல்கள் அந்த ஹோமஸ் நீரிணை நூடாக கடந்து சென்றதன் மூலம் ஒரு முக்கியமான தனது அந்த ஹோமஸ் நீரிணையில் தான் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை அமெரிக்கா வந்து நிறுவ விரும்புகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு எச்சரிக்கை மாதிரியான ஒரு ஏவுகணை ஒன்றும் கூட ஈரான் பகுதியிலிருந்து ஏவப்பட்டிருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில் ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் அமெரிக்காவை எச்சரித்திருக்கின்றார், நாங்கள் இப்போதுதான் தொடங்குகின்றோம் என்பது தொடர்பாக ஒரு கருத்தையும் அவர் பகிர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் என்று சொல்லித்தான் அவர் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் இப்போதைய இந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தொடர்பாக அறிவித்திருந்தார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கிய காலத்திலிருந்து இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக கடந்து செல்ல முடியாமல் சிக்கியிருக்கக்கூடிய கப்பல்களையும் அதில் இருக்கின்ற அந்த கப்பல் குழுவினரையும் மீட்கக்கூடிய வகையில்தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து அவரால் அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதனை செயற்படுத்துவதற்கு அமெரிக்கா வந்து தொடர்ந்து முயற்சிப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியைத்தான் நாங்கள் இந்த பொழுதிலே பார்க்க இருக்கின்றோம். உலக வெப்பமயமாதல் எப்போது அதிகம் நிகழ்கின்ற இந்த சூழ்நிலையில் அடிக்கடி நாங்களும் கூட வெப்ப அலைகளை சந்திக்கின்றோம். இந்த நிலையில் இந்த வெப்ப அலைகள் எங்களது உடல்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தொடர்பான ஒரு ரீசன்ட் ஸ்டடி ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. அதில்தான் நாங்கள் நினைத்ததிலும் பார்க்க எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து எங்களது மனித உடல்களில் மேலதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றமை தொடர்பாக இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய ஸ்டடியின் மூலமாக என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ் நிகழ்கின்ற போது வெப்பநிலை சற்று குறைவாக இருக்கின்ற இடங்களில் வாழக்கூடிய மக்களது உடலிலும் கூட மிக அதிகமான அழுத்தங்கள் ஏற்படுகுவதை அந்த ஸ்டடியிலே சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கொஞ்சம் கூலராக இருக்கக்கூடிய வெப்பநிலை இருந்தாலும் கூட ஹியூமிட் கண்டிஷன்ஸ் வந்து சற்று குறைவாக இருக்கின்ற நிலையில் அந்த ஹீட் வேவ்ஸ் இருக்கின்ற போது அது மனித உடலில் மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது உலகம் நிறையவே மாற்றங்களை சந்தித்திருக்கின்றது. ஹீட் வேவ்ஸ் வந்து பொதுவான ஒரு விடயமாக சமர் கால பகுதியில் அது மாறி இருக்கின்றது. எனவே இந்த ஹீட் வேவ்ஸின் போது நாங்கள் சந்திக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹீட் மனித குலத்திற்கே பெரும் ஆபத்தானதாக அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹீட்ஸ் வந்து எப்படி எங்களை பாதிக்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால், எங்களது உடல் தாங்கக்கூடிய ஒரு வெப்பத்தின் அளவும் கூட ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி எங்களது உடல் வெப்பநிலை உயர்கின்ற போது அது உயிரிழப்புக்கும் கூட வழிவகுக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதனை அளவிட்டு தான் எங்களது உடல் தாங்கக்கூடிய அளவு தொடர்பாக தீர்மானிக்கப்படுகின்றமையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது உடல் ஏற்கனவே இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் ஒரு சில பொறிமுறைகளை வைத்திருக்கின்றது. அதில் தான் எங்களது உடலில் இருந்து வெப்பம் ஆவியாகுதல் எவாப்பரேஷன் அது வந்து ஒரு கூலிங் ப்ராசஸாகத்தான் எங்களது உடல் வந்து முன் எடுக்கின்றது. அதுக்காகத்தான் நாங்கள் அதிக வியர்வையை வெளியிடுகின்றோம். அதிக வெப்பம் இருக்கின்ற ஒரு சூடான நாளின் போது பகல் பொழுதின் போது எங்களுக்கு அதிகம் வியர்ப்பதற்கான காரணம் இதுதான். உடல் வெப்பநிலையை வெளியேற்ற வேண்டிய தேவை வந்து உடலுக்கு ஏற்படுகின்றது. ஆனால் இப்போதே இந்த மிக பாரதூரமான வெப்பம் என்பது எங்களது உடல் வியர்க்கக்கூடிய அந்த தன்மையை பாதிக்கின்றதாம். இதன் காரணமாக உடல் வெப்பம் தொடர்ந்து உயர்வடைந்து அது எங்களுக்கு
ஆபத்தை அதிகம் விளைவிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 டிகிரி செல்சியஸிலும் பார்க்க உயர்வான அந்த வெப்பத்தின் எக்ஸ்போஷர் வந்து ஒரு 6 மணி நேரங்களுக்கு மேலாக நீடிக்கின்ற போது அது பெரும்பாலும் உயிரிழப்புக்கு வழிவகுக்கலாம். ஒரு நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளோ அல்லது ஏர் கண்டிஷனிங் வசதிகளோ உங்களுக்கு கிடைக்காமல் போகின்ற போது அது பெரும் தாக்கத்தை எங்களது உடலில் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த ஸ்டடியின் முடிவிலே சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். அதிலும் அந்த குளிரூட்டல் வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளில் வாழக்கூடிய மக்கள்தான் மிக அதிகமாகவே இந்த ஹீட்வேவ்ஸின் போது பாதிப்பை சந்திக்கின்றார்கள். லோ இன்கம் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வசதிகள் மிக குறைவாகவே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில்தான் இப்போது அதிக வெப்பமும் கூட நீடிக்கின்றமே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த செய்தி பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது உடல் உடனடியாகவே அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பல்வேறுபட்ட அறிகுறிகளை காட்டத் தொடங்கும். கோல் ஸ்வெட் ஏற்படலாம் அல்லது எங்களது கால்கள் தடுமாறலாம், ஒரு விதமான ஒரு டிசினஸ் போன்றவற்றையும் கூட நாங்கள் எதிர்கொள்ள தொடங்குவோம். அதற்கு பிறகு இந்த ஹீட் எக்ஸோஷன் நீடிக்கின்ற போது அது விரைவாகவே ஹீட் ஸ்ட்ரோக்காக மாறக்கூடிய வாய்ப்பை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே அது எங்களுக்கு வந்து உயிராபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:42 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பதினோரு மணி 50 நிமிடம். நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். கனடாவின் 31வது கவர்னர் ஜெனரல் யார் என்பதை கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கனி அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். மேரி சைமன் இதுவரைக்கும் கவர்னர் ஜெனரலாக பதவியாற்றியிருக்கின்றார். 2021 தொடக்கம் அவரது பதவி நீடிக்கின்றது. 5 பதவிக்காலம் நிறைவடைகின்ற நிலையில்தான் கனடாவின் புதிய 31வது கவர்னர் ஜெனரலாக இன்னும் ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிஸ் ஆர்பர் தொடர்ச்சியாக கனடாவின் புதிய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்பார் என்பது தொடர்பாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது. இப்போது இருக்கின்ற அந்த உச்சபட்ச விலையிலும் பார்க்க இன்னும் ஒரு 10% விலை உயர்வை நாளைய நாளிலும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். இதுவரை நேரமும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை வேளை நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
0: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கின் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமார் குமாரன், 416-844-7390.
3: ஸ்காப்ரோவில் மோடன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
5: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
6: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
5: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
6: டிஜி கோல்ட், டெல்லி கோல்ட்,
5: 6479965922, லட்டிகா கோல்ட் House in Digi Gold App.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்க 3 மணி வரை நீங்கள் இஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோனோ. தொடர் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு மே மாதம் 5 தேதி 2026 ஆண்டின் செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோனோடு இணைந்திருக்கலாம். ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு இன்றைக்கும் உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. நீங்களும் உங்களோடு இணைந்திருக்கலாம். இஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால் அதனுடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், அதே போன்று யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அதே போன்று மின்னஞ்சல் முகவரி கூட இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, இந்த வழியிலே வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் வந்து வெளிச்சமும் மிகவும் சேர்ந்திருக்கின்ற பொழுது என்னென்னு சொன்னால் மழைக்கான ஆயத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே வெப்பநிலை 14 இருக்கின்றது, 9 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலை 16 இருக்க போகிறது. ஒரு மாலையில் ஒரு சிறிதளவு, ஒரு 6 மணி அளவில் ஒரு மிருதுவான தூறல் கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 11 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். ஸ்ப்ரிங் என்றாலே மழை தானே, அந்த சீசன். சரி, அதற்குரிய ஆயத்தம் ஆனால் வெதர் தான் கொஞ்சம் எங்களுக்கு என்னவா இருக்குது, நாங்கள் விண்டர்லான இருக்கிறோமா ஸ்ப்ரிங்கில் இருக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் டவுட் வர மாதிரி இடையிடையே அப்பப்போ வந்து குளிரும் வந்து போகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. சரி, எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் ஒரு பெரிய ஜாம்ப் இருக்க போகிறது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 10% எரிபொருள் விலை உயர்வடைய இருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரவுண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கேஸ் பிரைஸ் ஜிடிஏ பகுதியை பொறுத்தளவிலே இன்றிரவு, அதாவது நள்ளிரவுக்கு பின்னர் 10% உயர்வடைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இது வந்து 2022 ஜூனுக்கு பின்னர் எதிர்கொள்ளப்படுகின்ற ஒரு உயர்வான எரிபொருள் விலையாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்கையில் டிடிஎஸ்பியினுடைய 15 பாடசாலைகளுக்கு வந்து பம் த்ரெட்ஸ் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி டொரோனோ போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் 2 பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் முற்றாக வெளியேற்றப்பட்டிருந்தார்களாம். அதாவது வந்து ப்ரூஸ் ஜூனியர் பப்ளிக் ஸ்கூல் மற்றும் செயின்ட் ஆகஸ்டின் செமினரி, இந்த 2 பாடசாலைகளினுடைய மாணவர்களும் வெளியேற்றப்பட்டு பின்னர் இப்போது எல்லாமே வந்து கிளியர் பண்ணப்பட்டிருக்கிறது. அனைத்து 15 ஸ்கூலும் வந்து கிளியராக இருக்கின்றது, எந்த ஆபத்தும் இல்லை அப்படி என்று சொல்லி போலீசார் தெரிவித்து மாணவர்கள் இப்போது வகுப்பறைகளுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா கால்ஸும் வந்து ஒரே நபரிடமிருந்து தான் வந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி நம்பப்படுகின்றதாம். இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எங்கே இருந்து இந்த கால் வந்தது அப்படி என்று சொல்லி இது தொடர்பாக தெரிவிக்கவில்லை டொரோனோ போலீசார். ஆனால் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய செய்தி இருக்குது. இதில் வந்து இன்னும் ஒன்று, பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் கனடாவினுடைய புதிய கவர்னர் ஜெனரல் தொடர்பாக அறிவிப்பார் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. யார் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idail. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: ரோஜ் ரிவர் சோக்கர் கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 647-985-1132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 647-985-1132.
8: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

12:21 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி கனடாவினுடைய அடுத்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படி என்று சொல்லி இப்போது தெரிவித்திருக்கின்றார். யார் அவர் என்று சொன்னால், முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிஸ் ஆபர் அவர்கள்தான் கனடாவினுடைய அடுத்த கவர்னர் ஜெனரலாக இருக்க போகிறார் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து பைலிங்குவல், ஃப்ளூவென்ட்லி பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் எல்லாமே வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இவர் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனராகவும் இருந்திருக்கின்றார். அதே வழியிலே த ஹாக் அதனுடைய சீஃப் ப்ரொசிக்யூட்டராகவும் இருந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி பல பதவிகளை வகித்த இவர் வந்து மோன்ட்ரியலில் பிறந்து 79 வயதான முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிஸ் ஆபர் தான் தெரிவாகி இருக்கின்றார். இவர் வந்து

காலமும் இருந்த கவர்னர் ஜெனரல். இவர் வந்து சைமன், மேரி சைமன் என்பது தெரிந்த ஒரு விஷயம். இவருடைய அந்த 5 ஆண்டு கால பதவி இந்த ஜூலை மாதத்தோடு நிறைவிற்கு வருகின்றது. இந்த நிலையில் இவர் வந்து கனடாவினுடைய முதலாவது இண்டிஜினஸ் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இவரில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருந்திருக்கிற என்ன என்றால், இவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு கொஞ்சம் அப்படி இப்படியாக இருந்திருக்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாராம், அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது இவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படாததற்கு. இந்த நிலையில் தான் இப்போது தெரிவாகியிருப்பவர் 2 ஃப்ரெஞ்சு மற்றும் ஆங்கிலத்தில் நன்கு திறமையானவர் அப்படின் சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆபர் பிரதமர் மாக்கானியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். 79 வயதான லூயிஸ் ஆபர் மொன்றியலில் பிறந்தவர் என்பதுடன் 2004 முதல் 2008 வரையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளராகவும் கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 ஆசனங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 118 எனும் பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் நோக்கில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணியில் உள்ள தமிழக காங்கிரசுக்கு விஜய் கடிதம் எழுதியதை அடுத்து அவருக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் முடிவெடுக்க மாநில கமிட்டியிடம் தேசிய காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை அதிமுகவிடமும் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சுமூகமான இணக்கப்பாடுகள் எட்டப்படும் என நம்புவதாகவும் அதிமுக தரப்புகள் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல் தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகள் தொடர்பில் ஆராய 10 பேர் கொண்ட பாராளுமன்ற விசேட செயற்குழு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஏற்கனவே பாராளுமன்ற விசேட குழு நியமிக்கப்பட்டதுடன் அக்குழு பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM. eastfm.ca.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபோர்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற HST ரீபேட் பற்றி என்கொயர் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பிரீமியர் டக் ஃபோர்ட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். முந்தைய ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 million வரைக்கும் இந்த HST ரீபேட்டுக்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து April 1st அடுத்த வருஷம் March 31st நீங்க சைன் பண்ணியானோ அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் ப்ரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கிறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறதும் நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7
4: East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
0: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:45 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் ESTFM@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ESTFM@gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டூரம் ரீஜனல் போலீஸார் வந்து ஒரு விடயத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நேற்று அதிகாலை இது வந்து 83 வில்லியம்சன் டிரைவில் இருக்கின்ற ஒரு டிடி பேங்கில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஒரு அதிகாலை 4:20 அளவில் போலீஸார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பேங்கிற்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், போலீஸார் அங்கே வந்து பார்த்த உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு வந்திருக்கமா அல்லது பேங்க்கு வந்திருக்கமான்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்குமேன் என்று சொன்னால், கைவிடப்பட்ட நிலையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்கவேட்டர் இது என்னென்னு சொன்னால், இந்த பெரிய பாரிய கட்டுமான பணிகளில் வந்து இந்த நிலங்களை தோண்டுவதற்கு அகழ்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு எக்ஸ்கவேட்டராக இருந்திருக்கின்றது. அதை கொண்டு வந்து இந்த டிடி பேங்கை வந்து அவங்க உடைத்து அந்த ஏடிஎம் மெஷினை வந்து டிக் பண்ணி எடுத்திருக்கின்றார்கள், தோண்டி எடுத்திருக்காங்க. என்னெல்லாம் தோன்றாங்கன்னு பாருங்கள். சரி, இதை வந்து தோண்டி எடுத்திருக்கிறார்களாம். போலீஸார் அந்த இடத்திற்கு வந்தபோது அந்த எக்ஸ்கவேட்டர் மட்டும் அப்படியே பேண்ட் இருந்திருக்கு. அங்கே பார்த்தா அந்த வேலையை செய்தவங்க எல்லாரும் ஏடிஎம் மெஷினோட எஸ்கேப் ஆயிட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஏடிஎம் வந்து களவாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் கூறியிருக்கின்றார்கள். அனைவருமே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களாம் போலீஸ் வாரதுக்கு இடையில. இந்த சந்தேக நபர்கள் தொடர்பான இந்த விவரமும் போலீஸாரினால் வெளியிடப்படவில்லை. அது மாத்திரமல்லாமல் எவ்வளவு பணத்தோடு இவர்கள் அந்த இடத்திலிருந்து மறைந்தாங்க அப்படின்னு சொல்லியும் சரியாக இதுவரைக்கும் தெரியவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் சும்மா விடுவாங்கடாங்க, போலீஸார் பிடிச்சிருவாங்க. சரி, இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து முதல்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டூரம் ரீஜினல் போலீஸாரினால். நேற்று அதிகாலை ஏஜாக்ஸில் ஒரு ஏடிஎம் மெஷினுக்கு நடைபெற்ற சம்பவம் டிடி பேங்கில், அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
6: 416-461-6401.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
7: பட்டுக்களின்
4: சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 15 இப்போது உயர்வடைந்திருக்கின்றது. 10 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலை 16 இருக்க போகிறது. இது 1-2 மணிக்கு, அதாவது அடுத்த மணித்தியாலத்தில் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதே வழியில் நாளைக்கு 11 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மழைக்கான சாத்தியம் மாலை வேளையில் சிறிதளவு இன்றைக்கு கூறப்பட்டிருக்கிறது. 5-6 மணி அளவில் சிறிதளவு தான், அதுவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். நாளைக்கு 11 அதே வழியிலே நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் இதே போன்று சிறிதளவு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 10% உயர்வடையே இருக்கின்றது. ASTFM.ca ஊடாக உலகத்தில் இந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகள முடியும். ASTFM ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்த்து மகள முடியும். ASTFM தமிழூடாக, அதேபோன்று யூடியூபில் ASTFM 102.7 ஊடாகவும் பார்த்துக் கொள்ள முடியும். ASTFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ESTFM102.7@gmail.com. 1 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

ஒரு மணி 6 நிமிடம் மிஸ்டர் ஃபேம் மூடாக அவர் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா இப்போ இருக்கிற நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த ஃபீஃபா நிறைய எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்தில் கொஞ்சம் மறந்து மாதிரி இருந்தாலும் நிச்சயமா இதுவும் நடைபெற போறது. நிறைய எதிர்பார்ப்புகளோடு பல தயார்படுத்தல்கள் இதற்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதும் தெரிந்த ஒரு விஷயம். வருமானம் எல்லாம் நிறைய வரலாம், வேலை வாய்ப்புகள். அதே போன்று இங்கே வரக்கூடிய அந்த விசிட்டர்ஸை வந்து நாங்கள் சரியாக கையாள்வதற்கும் அவர்களுக்கான பல விடயங்களை வந்து நாங்கள் சரியாக கொடுப்பதற்கேற்ற வகையில் எல்லாம் தயார் நிலையில் இருக்கா அப்படி என்று சொல்லி சிட்டியில் இருந்து அரசாங்கம் வரையில் அதற்கான பல விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதும் தெரிந்த விஷயம். சரி, இந்த நிலையிலே இங்கே வருகின்ற, அதாவது டொரண்டோவில் நடைபெற இருக்கிற கேம்ஸுக்கு வரும்போது மக்கள் எந்த தடங்களும் இல்லாமல் இலகுவாக இந்த போட்டிகளுக்கு சென்று வரக்கூடிய வகையில் அவர்களுடைய போக்குவரத்து வந்து ஸ்மூத்தாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அதற்கான ஒரு வழிவகையை இப்போது ட்ரோனோ சொல்லியிருக்கின்றது. அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களில் அந்தா இந்தா அப்படி என்று சொல்லி இருந்து இப்போ ஒரு சில வாரங்கள் அப்படி என்று பார்த்துருக்கிறதுக்கு இடையில் ஒரு சில நாட்கள் என்று வந்துவிடும். அதனால் இப்போது டிடிசி ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரு இனிஷியல் பைலட் ப்ரொஜெக்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், ஒரு முக்கியமான 6 சப்வே ஸ்டேஷன்ஸில் அந்த வே ஃபைண்டிங் அதை வந்து மேம்படுத்துவதற்காக, அதாவது சரியாக வழிகளை கண்டறிந்து செல்வதற்காக உதவக்கூடிய வகையிலே ஒரு பைலட் ப்ரோக்ராமை 6 முக்கியமான சப்வேஸில் வந்து தாங்கள் கொண்டு வருகின்றோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து ஜூனுக்கும் செப்டம்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்க போகிறதுதான். யூனியன், கிங், செயின்ட் ஆண்ட்ரூ, ப்ளோயாங், பாத்தர்ஸ்ட், டஃப்ரின், இந்த 6 ஸ்டேஷன்ஸிலும் இந்த பைலட் ப்ரொஜெக்ட் வந்து நடைபெற இருக்கிறது ஜூனில் இருந்து செப்டம்பர் வரையில்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து குறிப்பாக வந்து இந்த வழியூடாக எக்ஸிட் பண்ணுவது, டிரான்ஸ்ஃபர் பாயிண்ட்ஸ் அங்கங்கே, மற்றும் முக்கியமான சில லொக்கேஷன்ஸ், இதையெல்லாம் இலகுவாக இந்த பயணங்களை மேற்கொள்வோர் கண்டறிவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அநேகமாக எக்ஸிட் என்று சொல்லி பார்க்கையில் இது வந்து ஏ அல்லது A1 அப்படி என்று சொல்லி குறியீடை கொண்டதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலகுவாக அவர்கள் போக வேண்டிய இடங்களுக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கு இது வழிவகுக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வழியிலே சிம்பிள் ஆல்பபெட்டிக்கல் ஜோன்ஸ், பெடஸ்ட்ரியன் ஐக்கன்ஸ் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் இருக்க போகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் நெருங்கி வருகின்ற நிலையிலே அதற்கேற்ற தயார்படுத்தல்களில் ஒரு முறையாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் எலோ டிரெக்ஷனல் சைனேஜும் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட போகிறதாம். இது வந்து எக்ஸிஸ்ட் கோட்டோடு அது தொடர்பான விவரங்களை கொண்டிருக்கும் அருகே இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன்ஸுக்கு அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:10 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960 இரண்டு ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: 2025 Nissan Kicks Play S
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்
9: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998 Bespoke Real Estate.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஒரு மணி 22 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நேற்றும் நாங்கள் பார்த்திருந்தோம், அதாவது அர்ஜென்டினாவிலிருந்து புறப்பட்ட ஒரு க்ரூஸ் ஷிப், இதில் 149 பயணிகள் இருக்கின்றார்கள். இதிலே 23 நாடுகளில் இருந்து, கனடாவிலிருந்து 4, அதே போன்று அமெரிக்காவிலிருந்து 17 உட்பட 23 நாடுகளிலிருந்து 149 பயணிகள் இருக்கின்றார்களாம். இதில் 47 பேர், அதாவது 147 பேர் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஒரு 3 உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்தன. சடுதியாக அங்கே வந்து ஒரு நோய் பரவல் பரவியதன் அடிப்படையிலே. இதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக இந்த ராடண்ட், அதாவது எலிகள் போன்ற இந்த கொறித்துண்ணிகளினால் வரக்கூடியது. அவற்றினுடைய எச்சம் அல்லது வந்து அவற்றினுடைய அந்த சிறுநீர் கழிவுகள்

சொன்னால், மனிதர்லேருந்து மனிதருக்கு பரவும் போது இது பொதுவாக கனடா போன்ற நாடுகளை பொறுத்தளவில் அரிதான ஒரு கேஸ் தான். ஆண்டுக்கு 4 அல்லது 5 கேசஸ் தான் இந்த ஹண்டா வைரஸ் காரணமாக பதிவாகின்றனவாம். ஆனால் இப்படி வெளியே சென்று வரும்போது தொற்றுகளை காவி வருபவர்கள், இந்த க்ரூஸ் ஷிப்புக்குள்ளே எப்படி இந்த தொற்று வந்திருக்கலாம் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், இதில் வந்து ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர் பயணித்திருக்கலாம், அது மூடப்பட்டதாக இருப்பதனால் இந்த க்ரூஸ் ஷிப் விரைவாக அங்கே பரவுகின்றது அப்படி என்று சொல்லி, அல்லது வந்து ஏற்கனவே இந்த கொறி துணிகள் போன்றவற்றினுடைய ஏதாவது பல எச்சங்களோ என்னவோ இருந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லித்தான் இதற்கு காரணம் இருந்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே இந்த பாதிப்புக்கு உள்ளான யாராவது பயணித்திருக்கலாம் அப்படி என்று சொல்லித்தான் அதிக அளவு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் WHO கூட இது தொடர்பாக கூறியிருக்கின்றது. இதனுடைய அந்த அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்க்கையில், கடுமையான காய்ச்சல், அதே போன்று வயிற் சமிப்பாட்டு கோளாறுகள் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோய் அரும்பு காலம் அநேகமாக ஒரு 3 வாரங்களாகவது இருக்குமாம், 1 லிருந்து 4 வாரங்கள் இருக்கும். ஆனால் அநேகமாக 3 வாரங்களுக்கு பின்னர் தான் இதனுடைய அறிகுறிகள் தெரிய தொடங்கும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு சவாலான விடயமாம். என்னென்று சொன்னால், விரைவாக வந்து இந்த ஒரு நபருக்கு இந்த தொற்று ஏற்பட்டதா இல்லையான்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு இந்த அறிகுறிகள் வருவதற்கு இவ்வளவு நேரம் எடுக்கும். ஆனால் அறிகுறிகள் வெளிவந்த பின்னர் அதனுடைய தாக்கம் என்பது மிக விரைவாக இருக்குமா, ஒரு 36 மணி நேரத்திற்குள், 1 நாள்லேருந்து 36 மணி நேரத்திற்குள் இதனுடைய விளைவு வந்து மிக விரைவாக இருக்குமாம். ஆனால் ஒரு சில பகுதிகளில், இந்த ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியா போன்ற பகுதிகளில் இந்த தொற்றினால் குறிப்பாக கிட்னி போன்றவை தான் பாதிக்கப்படும், அது அவ்வளவு ஆபத்தில்லை. ஆனால் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹண்டா வைரஸினால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதாம். இதுதான் கொஞ்சம் ஆபத்தானது, உயிரிழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. அரிதாக தான் இது உருவாகின்றது, இருந்தாலும் இது வந்து விரைவாக தாக்கங்களை கொண்டு வரும், உயிரிழப்பு வரை அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இது தொடர்பாக கவனம் பெற்றிருக்க படுகின்றது. இந்த நிலையிலே விரைவாக எங்களுக்கு நல்ல வெதரெல்லாம் வரப்போகுது, இந்த கேபின்ஸ், பான்ஸ், ஷெட்ஸ், ஃபாரஸ்ட் இப்படி என்று சொல்லி பல இடங்கள் திறக்கப்பட போகின்றன. அவை அந்த பகுதிகளில் அதிக எச்சரிக்கையோடு, அதாவது இந்த சுத்தம் என்பது தொடர்பாக அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு இந்த ரோடன்ஸ் இல்லாத மாதிரி அல்லது அவற்றினுடைய எந்த கழிவுகளும் இல்லாத மாதிரி நாங்கள் பார்த்து கொள்வதன் மூலம் இந்த ஹண்டா போன்ற இந்த ஹண்டா வைரஸ் போன்றவற்றினுடைய பாதிப்பை, தொற்றுக்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் ஏற்றுமதிகள் கடந்த மார்ச் மாதம் அதிகரித்த நிலையில் 6 மாதங்களின் பின்னர் முதல் முறையாக இறக்குமதியை விட ஏற்றுமதியின் விகிதம் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் 5.1 பில்லியன் டாலர்கள் மிகையாக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் மார்ச் மாதத்தில் 1.8 பில்லியன் டாலர்கள் உபரியாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் தங்கம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி இதற்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மறுதினம் பதவியேற்க உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற உள்ளதாக அவை தெரிவிக்கின்றன. தமக்கு வாக்களித்த மக்களிற்கு நன்றிகளை வெளியிட்டுள்ள விஜய், தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமன்றி மக்கள் மனதில் வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகமுமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு அச்சுறுத்தலாக மாறி வந்த அரசியல் பணநாயகம் மக்களினால் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குநர்களுக்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொகை இணைய ஊடுருவலினால் திருடப்பட்ட விவகாரம் இணைய குற்றமாகவே கடன் வழங்குநர்களினால் பார்க்கப்படுவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. கடனை செலுத்த இலங்கை தவறியதாக கருதப்படவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All my blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All my blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: செய்யலாம்.
3: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீர்டி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

1:44 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம் பூக்கள். இந்த பூக்களை பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? இப்போ வந்து செரி பிளோஸும் மதிய போன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டியூலிப் அநேகமாக பிக்கியோன் அப்படின்னு சொல்லியெல்லாம் தொடங்கும். நயாகரா பக்கங்களில் வந்து இருக்கின்றன அநேகமாக. அதே போன்று மிக பிரபல்யமான கனடாவிலே எது என்று சொல்லி பார்த்தால் கெனடியன் டியூலிப் ஃபெஸ்டிவல். இது ஒட்டாவாவில் நடக்கின்ற அந்த டியூலிப் ஃபெஸ்டிவல் மிகவும் பிரபல்யமானது என்று சொல்லி தெரியும். நெதர்லாண்ட் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஒரு டியூலிப் ஆக இது கருதப்படுகின்றது. அது மட்டுமில்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாகத்தான் இது. ஏனென்று சொன்னால் கடந்த உலகப்போர் நடைபெற்ற போது நெதர்லாண்டினுடைய இளவரசிக்கு இங்கே அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு நன்றி செலுத்துகின்ற முகமாக அவர்களினால் இந்த டியூலிப்ஸ் வந்து கனடாவிற்கு கொடுக்கப்பட்டதும் தெரிந்த ஒரு விஷயம். இதிலே வந்து 300,000+ அதிகமான டியூலிப்ஸ் வந்து காணப்படுகின்றன. 26 பெட்ஸில் இருக்கின்றன சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த வெள்ளிக்கிழமை அதாவது மே 8 தேதியிலிருந்து 18 தேதி வரையில் 11 நாட்கள் இந்த ஆண்டும் டியூலிப் ஃபெஸ்டிவல் ஒட்டாவாவில் கமிஷனர்ஸ் பார்க்கில் நடைபெற இருக்கின்றது. ஏராளமான மக்கள் அங்கே படையெடுப்பதும் தெரிந்த விஷயம். இப்போது இந்த சீசனம் இந்த 8 அதாவது மே 8 தேதியிலிருந்து 18 தேதி வரைக்கும் இடம்பெற போகிறது. காலை 10 இரவு 8 வரை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் இது இலவசமான ஒரு நிகழ்வு. கமிஷனர்ஸ் பார்க் டோவ்ஸ் லேக்குக்கு லேக்கில் இருக்கிற கமிஷனர்ஸ் பார்க்கில் தான் இது இடம்பெறும். அங்கே வந்து பார்க்கிங் இலவசம் தான், ஆனால் லிமிட்டடாக இருப்பதனால் இந்த டோவ்ஸ் லேக்கில் நீங்கள் வந்து பெய்டு பார்க்கிங்கிலும் பார்க் பண்ணிக்கொள்ள முடியும். சென்ட்ரல் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்மில் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து பிரஸ்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்றதாம். அது மாத்திரமல்ல அங்கே வளைச்சி அப்படி பெய்டு பார்க்கிங்கும் இருக்கும்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் ஒட்டாவாவினுடைய ஓசி டிரான்ஸ்போ ஓசி என்ன நாங்கள் பேச்சு வழக்கில் கூறுற மாதிரி இலவசம் இல்லை, ஓசி டிரான்ஸ்போ. இதன் மூலம் கூட நீங்கள் இங்கே டிடிசி இருக்கிற மாதிரி அங்கே வந்து இதெல்லாம் கூட நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வர இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கிடையில் வந்து கேர்ள் போலீஸார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக செக் அவுட் செய்திருக்கிறார். என்ன விஷயம் என்று சொன்னால், கொஞ்சம் பொருட்களை இவர் எடுத்துகிட்டு போவாராம். அதில் விலை கூடிய பொருட்களுக்கு பதிலாக அதை எடுத்துவிட்டு ஒரு சின்ன $1 குறைவான அந்த பொருளை வந்து இவர் ஸ்கேன் பண்ணுவாராம். இவர் எடுக்கிற பொருள் வந்து உண்மையில் ஒரு $97 என்று சொன்னால் $1 குறைவான இன்னும் ஒரு ஐட்டத்தை வந்து இவர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சத்தம் கேட்கறதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணிட்டு போல இருக்கு மற்ற பொருளை எடுத்து விடுவாராம். இப்படி வந்து ஒரு நபர் ஒரு $1,000 பெறுமதியான பேபி ஃபார்முலாவைத்தான் இவர் திருடி இருக்கின்றார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 24 வயதான பிரம்டனை சேர்ந்த ஒருவர் இதற்காக கைது செய்யப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறாராம் என்றும் கால்ஃப் போலீஸார் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
5: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
4: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
5: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
4: 647-996-5922. லட்டிகா கோல்ட் ஹவுசின் டிஜி கோல்ட் ஆப்.
6: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 647-336-5529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். 15 இருக்கின்றது, 10 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் 6 மணி அளவில் மிகச்சிறிய அளவில் ஒரு மலைத்துறல் இருக்கலாம்னு சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 11 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருள் விலையை பார்க்கும் போது நள்ளிரவுக்கு பின்னர் 10% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம், அல்லது வந்து தொடர்பு எல்லை கப்பால் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் FM.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை எந்த கவலையும் இல்லாமல் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். ஈஸ்ட் FM தமிழ் ஊடாக யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7. ஈஸ்ட் FM தொடர்பான அனைத்து ஊழியர்களுக்கும் 4168241216 82412 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் FM 102.7 @gmail.com.

2:06 எஸ்எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஆன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட், இது வந்து இந்த மாதம் ஒரு 2 நாட்கள் முன்னதாகவே உங்களுக்கு வர இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியில் தான் இந்த ஆன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் வந்து எலிஜிபிளானவர்களுக்கு வருமாம். இது ஒரு டாக்ஸ் ஃப்ரீ பேமெண்ட். ஆன்டாரியோ எனர்ஜி அண்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கிரெடிட், நார்தர்ன் ஆன்டாரியோ எனர்ஜி கிரெடிட், ஆன்டாரியோ சேல்ஸ் டாக்ஸ் கிரெடிட், இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு சேர்வியாக காம்போவாக உங்களுக்கு வரும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த 10ஆம் தேதியை பார்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அதனால் 2 நாட்கள் முன்கூட்டியே உங்களுக்கு மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே டான் என்று உங்களுக்கு இந்த ஓடிபி வந்துவிடும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அடுத்து இனி எப்போது உங்களுக்கு முன்னராக கொஞ்சம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அக்டோபர் 9ஆம் தேதி வரப்போகின்றது. அதே போன்று எலிஜிபிள் ஆன்டாரியோ ரெசிடென்ஸுக்கு வந்து நீங்கள் கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் பெறுபவராக இருந்தால் உங்களுக்கு மே 21ஆம் தேதி வரப்போகிறது. கனடா சைல்டு பெனிஃபிட், ஆன்டாரியோ சைல்டு பெனிஃபிட், சைல்டு டிசபிலிட்டி பெனிஃபிட் போன்றவை மே 20ஆம் தேதி வரப்போகின்றன. அதே வேளையில் சிபிபி மற்றும் ஓல்டேஜ் செக்யூரிட்டி பென்ஷன் போன்றவை மே 27ஆம் தேதி வர இருக்கின்றன. இதெல்லாம் வந்து அரசாங்கங்களிடமிருந்து எங்களுக்கு இந்த மே மாதத்தில் கிடைக்க இருக்கின்ற கொடுப்பனவுகள் நாங்கள் பார்த்திருந்தோம். 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன், கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன், கனகரட்னம், 416-303-0910.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2nd முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

2:20 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் மீள் வெளியீடு செய்யப்பட்டுள்ள சூப்பர் ஹிட் திரைப்படம் சிவகாசி மற்றும் மிஸ்டர் எக்ஸ் எல்ஐகே ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வேளையிலே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். இது நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகளில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நியூ ப்ரன்ஸ்விக்கினுடைய ஆப்போசிஷன் லீடர் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போது வந்து அரசாங்கத்தில் பாராளுமன்ற அமர்வுகள் மீளவும் கூட இருக்கின்றன. வருகின்ற ஒரு 2 வாரங்களில் 8 நாட்களும் அதற்கு பின்னர் 1 வாரம் வந்து இவங்க ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கு பின்னர் 3 வாரங்களும் கூட இருக்கின்றன. சரி, இந்த நிலையில் பார்க்கையில் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு கரிசனை எல்லாருக்குமென்று சொல்லி சொல்லலாம். அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டை மாதிரி இருக்கின்றது, வானுயரத்தை எட்டி இருக்கின்றன. இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2020 ஜூனில் இருந்து 2023 பிப்ரவரி வரையிலான காலப்பகுதியிலே நியூ ப்ரன்ஸ்விக்கை பொறுத்தளவில் 53% இந்த ப்ரைஸ் ஹோம் ப்ரைஸஸ் வந்து அதிகரித்திருந்தனவாம். அதே போன்று ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸும் வந்து அதிகரித்திருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதோ மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்து வந்து 10,000 அளவிலான மக்களும் இதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தாறுமாறாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதிகரித்து சென்றதன் அடிப்படையிலே இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு வழிவகைகளை தரும் அப்படின்னு சொல்லி நம்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிவித்தல் வரலாம் அப்படின்னு சொல்லி. சரி, அது அப்படி வரும்போது அது பலருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் வைத்திருப்பவர்களுக்கு அல்லது வாங்க இருப்பவர்களுக்கு. 2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆபர் பிரதமர் மாக்கானியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். 79 வயதான லூயிஸ் ஆபர் மான்ட்ரியலில் பிறந்தவர் என்பதுடன் 2004 முதல் 2008 ஆண்டு வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளராகவும் கடமையாற்றியவராவார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனிப்பெறும் கட்சியாக 108 ஆசனங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 118 எனும் பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் நோக்கில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணியில் உள்ள தமிழக காங்கிரசுக்கு விஜய் கடிதம் எழுதியதை அடுத்து அவருக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் முடிவெடுக்க மாநில கமிட்டியிடம் தேசிய காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை அதிமுகவிடமும் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சுமூகமான இணக்கப்பாடுகள் எட்டப்படும் என நம்புவதாகவும் அதிமுக தரப்புகள் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல் தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகள் தொடர்பில் ஆராய 10 பேர் கொண்ட பாராளுமன்ற விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஏற்கனவே பாராளுமன்ற விசேட குழு நியமிக்கப்பட்டதுடன் அக்குழு பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

0: Music. On your favorite station. 102.7. It's East FM.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165088 9552 4165088 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Macamanicum, Middlefield, Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
2: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ. 905-512-4261.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழியிலே ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு ட்ரக் அலர்ட்டை வந்து விடுத்திருக்கின்றது. அதாவது போதைப்பொருள் எச்சரிக்கை கடந்த 4 நாட்களில், அதாவது April 28 May 1 இடையிலே 5 ஓபியோய்டு ஓவர்டோஸ் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கின்றன. 5 உயிர்கள் வெறும் 4 நாட்களுக்குள் பறிப்போயிருக்கின்றன சொல்லித்தான் இந்த எச்சரிக்கையை வந்து பொது காட்டியிருக்கின்றார்கள். கடந்த 2 வாரத்தில் பார்க்கும்போது 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தனவாம். இது வந்து 2 மடங்குக்கு மேலாக இப்போது 5 உயிரிழப்பு வெறும் 4 நாட்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே வந்து எதுவுமே இந்த பாதுகாப்பு முகாம்களில் இடம்பெறவில்லையாம். 3 வந்து நோத்தியோக் பகுதியில் ஒரே இடத்துல நடந்திருக்கின்றன, 2 வந்து பிரைவேட் ஹோம்ஸ்லையும், 3 வந்து வெளிப்புறங்களிலும் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இப்போது ஒரு புதிய ஒரு லைட் கிரீன் கலரில் ஒரு ராக் மாதிரி ஒரு பாறை போன்ற அமைப்பிலான போதை மருந்து பரவலாக காணப்படுகின்றதாம். அது மாத்திரமல்ல, இவற்றிலே அநேகமானவை வந்து மாசுபடுத்தப்பட்டதாகவும் இருக்கின்றன, அதிக நச்சுத்தன்மையோடும் காணப்படுகின்றன. இதுதான் இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பல்வேறு காரணிகள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்க பெற்றிருக்கிறது. எப்போதுமே இந்த போதை மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் அந்த நலக்சோன் கிட்ஸை வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு அருகே யாராவது கூட இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள். 911 உடனடியாக அழைப்பதற்கும் வசதியாக இருக்கும், யாராவது உங்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற பட்சத்தில் என்பதையும் கூறியிருக்கிறார்கள். முடிந்தால் சூப்பர்வைஸ்ட் கன்செப்ஷன் சைட்ல வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி எடுத்துக்கொள்வது பாதுகாப்பாக இருக்கும் என்பதையும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கின்றது டிராஃபிக் அலர்ட் 1 May 8 இருந்து, அதாவது May 8 இரவு 11 May 11 அதிகாலை 5 வரைக்கும் டிவிபி வந்து முழுதாக மூடப்பட்டிருக்குமா மெயின்டெனன்ஸுக்காக. ஆகவே அந்த பகுதியில் பயணம் செய்பவர்கள் இதை கவனத்தில் கொள்ள முடியும். May 8 இரவு 11 May 11 அதிகாலை 5 வரையில் டிவிபி முழுதாக மூடப்பட்டிருக்க போகிறது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இன்னமும் வந்து இந்த சென்சஸ் கனடா வேலைக்கு ஆட்களை ஹயர் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. ஆகவே சென்சஸ் கனடாவினுடைய அந்த வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கியிருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: ஓஷன் அக்கவுண்டிங் டாக்ஸ் கன்சல்டன்ஸ் ஈஃபால் இன்கம் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் ஃபைலிங் பர்சனல் மற்றும் ஸ்மால் பிசினஸ் அக்கவுண்டிங் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக டாக்ஸ் ரீஃபண்டினையும் பெற்று தருகிறார்கள்.
3: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1 416-285-6900 கெனடியன் ஸ்டீல் சந்திப்பில் 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
2: அரசங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட் யூனிட் 47 ஸ்காபரோ.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Light Community Legal Services 289-242-5450.
6: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390 416-844-7390.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 17°C 16 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் மேகமூட்டம் நிறைந்திருப்பதோடு மழைத்துறலுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. அதுவேளையில் நாளைய தினம் புதன்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 8°C, மேகமூட்டம் நிறைந்த நாளாக நாளைய நாளும் நீடிக்க இருக்கின்றது. மழைத்துறலுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 10% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-9086-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு, 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி, 4374777960.
4: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும், 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
3: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
4: தமிழில் பேச முகமட் லேபி, 4374777960.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: ஸ்கார்போரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்போரோ. 416-649-6388.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
8: Indrum isayudan,
9: East FM ungaludan,
8: 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
1: ஏண்டா கை தட்டுங்க, என்ன மீட்டிங் நடக்குதுங்க?
2: அண்ணே உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது.
1: டேய் சத்தம் போட்டு சொல்லிடுறத, சாகிற வரைக்கும் இதே பொழப்ப கொடுத்துட போறாங்க.
2: இங்க பாரு அண்ணன் எழுத்து முத்து முத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாரு.
3: எழுத்து என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா தப்பு தப்பா இருக்கு. கருமா
1: தெரிஞ்சுதான்டா தப்பாளுதுரே, அரசியல தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். இங்க பாரு எவன் நாளைக்கு இன்னொருத்தன எழுதிட்டு இருக்க முடியும். நான் வேட்பாளர் ஆகணுமா
3: அண்ணே? இன்னொருத்தே சொன்னீங்களே, அது நம்ம தலைவர் கருப்பையாவதுனே.
1: ஆஹா டேய் லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்ட்ட பண்ற? எங்க கிட்டே வாழ்ந்த ஓட்டு சிலிப்பு குடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க.
4: சரிங்கண்ணா. ஏய் யாரு கோட்டு போட்ட?
5: உனக்கு தானே போட்டேன்.
4: ஏய் உண்மைய சொல்றா?
5: சத்தியமா உனக்கு தானே போட்டேன்.
4: சரிப்பா.
1: ஏய் அப்படியே பின்னாலவா, யாரு கோட்டு போட்ட?
5: உனக்கு தானே போட்டேன்.
1: உண்மையை சொல்லு.
5: சத்தியமா உனக்கு தானே போட்டேன்.
1: அந்த ஆள் என்ன சொன்ன?
5: அவனுக்கு போட்டேன்னு
1: சொன்ன. ஏன் என்ன சொன்ன?
5: உனக்கு போட்டேன்னு
1: சொன்ன. இதுல எதிர உண்மை?
5: ரெண்டும் உண்மை தானே.
1: என்னடா சொல்ற?
5: அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து.
1: தென்னமரத்துக்குதான
6: போட்டேன்ருக்கோம்.
1: பதினேழு வருஷமாவா? அப்ப பதினேழு வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியா?
4: சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு?
1: இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு ரெண்டு பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ்.
4: என்னடா சொல்ற?
1: ஏப்பா என் வேதனை என்னோட போட்டோம். நீ உள்ள போய் ஓட்டிச்சிட்டு போற பெட்டியில போறான்னு பாரு.
4: ஓட்டு பூரா நமக்கு தானே போடுறாங்க.
1: ஓட்டு என்னமோ நம்மளுக்கு தான் போடுறாங்க. ஆனா சீட்டை பூரா வீட்டு கொடுப்போம்.
0: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7
7: East FM.ca.

0: வராது. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் ஏற்றுமதிகள் கடந்த மார்ச் மாதம் அதிகரித்த நிலையில் 6 மாதங்களின் பின்னர் முதன்முறையாக இறக்குமதியை விட ஏற்றுமதியின் விகிதம் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் 5.1 பில்லியன் டாலர்கள் மிகையாக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த சூழலில் மார்ச் மாதத்தில் 1.8 பில்லியன் டாலர்கள் உபரியாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் தங்கம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி இதற்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மறுதினம் பதவியேற்க உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற உள்ளதாக அவை தெரிவிக்கின்றன. தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை வெளியிட்டுள்ள விஜய், தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமன்றி மக்கள் மனதில் வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வு பூர்வமான ஜனநாயகமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தலாக மாறி வந்த அரசியல் பண நாயகம் மக்களால் குழிதோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குநர்களுக்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொகை இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் இணைய குற்றமாகவே கடன் வழங்குநர்களால் பார்க்கப்படுவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. கடனை செலுத்த இலங்கை தவறியதாக கருதப்படவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
4: ஈஸ்ட் எஃப்எம்

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:38 இருக்கின்றது. உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. கனடா கூட தொடர்ச்சியாக உலகளாவிய ரீதியில் பார்க்கும்பொழுது ஒப்பீட்டளவில் சற்று உயர்வான மாசுக்களை வெளியிடுகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாசுக்கள் வெளியிடப்படுகின்ற அளவு என்பது குறைக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட இலக்குகளை கனடா நிர்ணயித்திருந்தது. அதன் அடிப்படையில் கணிசமாக மாசுக்களை குறைத்து வந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் இன்னமும் அதிக அளவில் மாசுக்கள் கனடாவில் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த மாசுக்கள் வெளியிடப்படுகின்ற அளவு, குறிப்பாக இந்த CO2 எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வெளியிடப்படுகின்ற அளவு என்று பார்க்கின்ற பொழுது, கனடா கடந்த 10 ஆண்டுகளை ஒப்பிட்டால், அதாவது 2014 மற்றும் 2024 நிறைவடைகின்ற இந்த 10 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 12வது இடத்தில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாசுக்கள் வெளியிடப்படுகின்ற அளவு அதிகரிக்கின்ற நாடுகளின் பட்டியலில். ஆனால் உண்மையில் கனடாவில் மாசுக்களின் அளவு என்பது ஒப்பீட்டளவில் அதிகரிக்கவில்லை. இந்த CO2 என்பது அதிகரிக்கவில்லை, குறைவடைந்துதான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த அளவீட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கனடாவினால் வெளியிடப்படுகின்ற இந்த மாசுகளின் அளவு குறித்த 10 ஆண்டுகளில் 565 மில்லியன் தொன்களில் இருந்து 533 மில்லியன் தொன்களாக குறைவடைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் 5.6% குறைவடைந்துதான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வித்தியாசம் செய்யப்படுகின்ற அளவு என்று பார்க்கையில் தொடர்ச்சியாக கனடாவில் இந்த குறைவின் அளவு என்பது போதுமானதாக இல்லாததால் 12வது இடத்தில் அதிகரித்த நாடுகளின் பட்டியல் என்ற இடத்தில் கூட கனடா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் இந்த 10 ஆண்டுகள் இடைவெளியில் அதிக அளவில் CO2 எமிஷன் அதிகரித்திருக்கின்றது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மாசு அதிகரித்திருக்கின்றது என்று பார்க்கையில் அது வியட்நாமாக இருக்கின்றது. வியட்நாமில் 106% இந்த 10 ஆண்டுகள் இடைவெளியில் CO2 எமிஷன் அதிகரித்திருப்பதாக இந்த தரவுகள் கூறுகின்றன. அதேவேளையில் 2வது இடத்தில் இந்தோனேஷியா இருக்கின்ற அதேவேளையில் 3வது இடத்தில் இந்தியா இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவில் இவ்வாறு 10 ஆண்டுகளுக்கு முன்னரோடு ஒப்பிடுகையில் 48.7% இந்த மாசுக்களின் அளவு அதிகரித்திருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் அதிக மாசுக்களை வெளியிடுகின்ற நாடுகளில் முன்னணியில் இந்தியாவும் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. 3.2 பில்லியன் என்கின்ற நிலைக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொன் அளவுகளில் பார்க்கின்ற பொழுது சீனா இன்னும் ஒரு நாடு மிக முக்கியமாக அதிக அளவில் வெளியிட்டு வருகின்ற நாடு. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த அதிகரிப்பு 5வது இடத்தில் இருக்கின்றது. 23.2% இருந்தாலும் கூட 12.3 பில்லியன் தொன்கள் CO2 எமிஷன் இவ்வாறு சீனாவினால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கு அடுத்த இடத்தில் ஈரான் இருக்கின்றது. 23% இந்த எமிஷனினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது இந்த 10 ஆண்டுகள் இடைவெளியில் ஈரானால் என்று சொல்லி இந்த தரவுகள் தெரிவித்திருக்கின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. நேரம் 3:41.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி,
2: 6476694663.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
8: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV-களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 4:02 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 15 டிகிரி செல்சியஸ் வெளியில் உணரப்படுவது 14 டிகிரி செல்சியஸ். அநேகமான பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் காலை பொழுதுகள் வரையிலும் ஆவது நீடித்திருக்கின்றன. நாளைய நாளும் அநேகமான பகுதிகளில் மேகமூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப் போன்றது. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 10% அதிகரிக்க இருக்கிறது. eastfm.ca என்கின்ற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாக நீங்கள் அங்கு இலகுவான முறையில் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்படி கேட்கலாம். அதேவேளையில் எங்களுடைய ஆப்களையும் நீங்கள் இலவசமாக eastfm.ca-வில் டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அனைத்து கைபேசிகளிலும். நேரம் 4:03 ஆகின்றது. இது திசையெங்கும் கிழக்கு.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: நச்சன்றி சை நறுக்கன்று மெட்டு நல்லதா ஒரு பாட்டு
2: புதுசா பலசார இருந்த மட்டும் என்ன பண்ண போற
3: முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன்
2: முன்னாடி பார்த்த மட்டும் என்ன
3: பண்ண போற முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா
2: பின்னாடி பார்த்த மட்டும் என்ன பண்ணுவேன்
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது தமிழனென்று சொல் தமிழனென்று சொல் உலகில் எத்தனையோ விடயங்களில் எங்கள் தமிழினம் முன்னோடியாக திகழ்ந்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது மொழியும் அதன் எழுத்து வடிவமும். முதல் எழுத்து வடிவம் தமிழிலேயே தோன்றியது என்பதற்கு கீழடி அடங்கலான பல தொல்லியல் ஆய்வுகள் சான்றாக உள்ளன. தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தூல்காப்பியம் 2300 முதல் 2700 ஆண்டுகள் பழமையானது. ஒரு மொழி இவ்வளவு நேர்த்தியான இலக்கணத்தை பெற வேண்டுமானால் அந்த மொழி அதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே செழுமை அடைந்திருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும். அதன் அடிப்படையில் தமிழின் பழமையையும் தமிழ் எழுத்துக்கள் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றின என்பதையும் ஊகித்துக் கொள்ள முடியும். இவற்றை வைத்து தமிழிலேயே முதலில் எழுத்து வடிவம் தோன்றியது என்றும், எனவே பிராமி எழுத்து என்று அழைக்காமல் தமிழ் என்றே ஆதித்தமிழ் எழுத்து வடிவத்தை அழைக்க வேண்டும் எனவும் கூறுகின்றார் இந்திய தொல்லியல் துறை வல்லுநரும் கீழடி ஆய்வுகளை தலைமையேற்று நடத்தியவருமான அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள்.
4: பானையில் எழுதுகின்ற முறை என்பது ஒரு வித்தியாசமான முறை. பானையில் ஒரு சாமானியன் மட்டும்தான் எழுத முடியுமே தவிர அரசனால் அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பானைகள் எழுதுகின்ற முறை இருக்கின்ற காரணத்தினால் இந்த எழுத்து புழக்கம் தமிழ்நாட்டில் தான் உருவாகியிருக்க வேண்டும் என்ற செய்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகலாய்வுகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு எல்லையை தாண்டி கொட்டிப்பொருள்னு ஒரு இடம் ரீசெண்டா எஸ்கேட் பண்ணாங்க நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க ஒரு பானை ஓடில் தமிழ் எழுத்தி கடத்தது. அந்த தமிழி எழுத்து தான் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிராகிருத எழுத்து நாம் சொல்லுகின்ற எழுத்தை தமிழி என்று அழைக்க வேண்டும் என்பதற்கான காரணமே இதுதான். ஏனென்றால் இந்த பகுதியில் தான் இந்த எழுத்து உருவாக்கம் நடைபெற்றுள்ளது என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரங்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது தான் உண்மை இங்க. ஏன்னா உடனே ஒரு நாள்ல ஒரு எழுத்து வந்துடாது. எழுத்துங்கிறது பல ஆண்டுகள் தேவைப்படும் எழுத்து உருவாக்கத்திற்கு. இலக்கண நூலான தொல்காப்பியத்தை நாம் முதன்மையான இலக்கண நூலாக கருதுகிறோம். அப்பொழுது ஒரு மொழியில் இலக்கணம் என்பது கடைசி அத்தியாயம். என்னைக்குமே ஒரு மொழியில வந்து இலக்கணம் என்பது கடைசியா தான் வரும். என்னைக்குமே வந்து ஒருத்தர் கிராமர் கத்துக்கிட்டு லாங்குவேஜை கத்துக்க முடியாதுங்க. நீங்க லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் நீங்க கிராமரை கத்துக்க முடியும். கிராமர் என்பது மொழியை சீர்திருத்துவதற்கான ஒரு கடைசியாக செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. நம்முடைய தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கிய இலக்கண நூல் என்று வைத்துக் கொண்டால் அப்பொழுது மொழி எவ்வாறு தோண்டி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும்.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது தமிழனென்று சொல் தமிழனென்று சொல்
5: பாட்டுக்கு பண்பலை 102.7

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: Mortgage Solutions. கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: நேரம் 4:28 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோட்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
1: மார்க்கேஜ் ரீஃபைனான்ஸ்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகையை நீங்கள் நாட முடியும். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார் மார்க்கேஜ் 24. சக்தி பகி நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். இதேவேளை நீங்கள் குறிப்பாக US ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மார்க்கேஜ் 24. சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. செகண்ட் மோக்கேஜினை மிக சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரேசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மார்க்கேஜ் 24. சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக

0: கிரெடிட், கார் லோன், கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்தால், இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மூக்கச்சி பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ். 24 சக்தி வகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ். 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் உங்களுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ். 24 சக்தி வகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலண்டு சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ். 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேலுக்கு அப்டு இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோகேஷ். 24 சக்தி வகை மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகிய நாடலாம் 416-821-4512.
1: கனடாவின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆபர் பிரதமர் மாக்கானியால் நியமிக்கப்பட்டுள்ளார். 79 வயதான லூயிஸ் ஆபர் மொன்ட்ரியலில் பிறந்தவர் என்பதுடன் 2004 முதல் 2008 வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளராகவும் கடமையாற்றியவர் ஆவார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 ஆசனங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 118 எனும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நோக்கில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள தமிழக காங்கிரசுக்கு விஜய் கடிதம் எழுதியதை அடுத்து அவருக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் முடிவெடுக்க மாநில கமிட்டியிடம் தேசிய காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளையில் அதிமுகவுடனும் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சுமூகமான இணக்கப்பாடுகள் எட்டப்படும் எனவும் நம்புவதாகவும் அதிமுகவின் சில தரப்புகள் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல் தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகள் தொடர்பில் ஆராய 10 பேர் கொண்ட நாடாளுமன்ற விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஏற்கனவே பாராளுமன்ற விசேட குழு நியமிக்கப்பட்டதுடன் அக்குழு பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: FM 102.7 East FM.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:38 இருக்கின்றது. உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசு எங்கும் கிழக்கு. உலகளாவிய ரீதியில் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு புவியியல் அம்சமாக காணப்படுகின்றது இந்த ஹோமோஸ் நீரிணை. ஈரநாள் முடக்கங்களை சந்தித்திருக்கின்ற இந்த நீரிணை காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை உலகளாவிய அனைத்து நாடுகளும் கனடா அடங்கலாக எதிர்கொண்டு வருகின்றன. பல்வேறுபட்ட இடையூறுகள் அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த ஹோமோஸ் நீரிணையினுடைய தாக்கம் இருக்கின்றது. பல்வேறுபட்ட நீரிணைகளும் உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்கினை வகித்து வருகின்றன. இந்த போக்குவரத்து சார்ந்து பல்வேறுபட்ட சாதகமான அம்சங்களை ஏற்படுத்தி தருவதன் ஊடாகவும் அது மட்டுமன்றி பல்வேறுபட்ட இணைப்புகளை பிராந்தியங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதன் ஊடாகவும் இவ்வாறு இந்த நீரிணைகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றமே இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணை மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட நீரிணைகளும் இவ்வாறு உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவற்றில் முக்கியமான சில நீரிணைகளை பார்க்கிற பொழுது இந்த பனாமா நீரிணை மிகவும் பொருளாதார ரீதியில் வலுக்கொண்ட ஒரு நீரிணையாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனுடைய கட்டுமானங்கள் கூட மிக பாரிய சவால்களின் மத்தியில் இடம்பெற்றதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த பனாமா கரநிலை பொறுத்தவரையில் 82.08 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஐரோப்பாவினுடைய கியல் கனலை பொறுத்தவரையில் கூட இது ஜெர்மனியில் இருக்கின்றது. இந்த நீரிணையானது 98 கிலோமீட்டர்கள் நீளத்தினை கொண்டதாகவும் பின்னர் ரஷ்யாவினுடைய வோல்காடோன் நீரிணை 101 கிலோமீட்டர்கள் நீளத்தை கொண்டதாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனின் முக்கியமான நீரிணையாக கோட்டா கனல் காணப்படுகின்றது. இந்த நீரிணையானது ஒரு பொறியியல் முக்கியத்துவம் பெற்ற இடம் என்பது மட்டுமல்லாமல் கலாச்சார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. 193 கிலோமீட்டர்களை நீளமாக கொண்டதாக இந்த நீரிணை காணப்படுகின்றது. அடுத்ததாக ஈஜிப்டினுடைய சூயஸ் கால்வாய், இதனை பொறுத்தவரையில் கொஞ்ச காலத்துக்கு முன்னர் ஒரு கப்பல் குறுக்கே முடங்கியதால் மிகவும் கவனம் பெற்ற நீரிணையாக காணப்படுகின்றது. இது கூட 193 கிலோமீட்டர்கள் நீளத்தினை கொண்டது. மிக நீளமாக நீரிணை என்று பார்க்கின்ற பொழுது முக்கியமாக சீனாவினுடைய கிராண்ட் கனலிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த சீனாவினுடைய கிராண்ட் நீரிணையை பொறுத்தவரையில் 1777 கிலோமீட்டர்கள் நீளத்தினை கொண்ட அதேவேளையில் உலகத்தினுடைய மிக நீளமான ஒரு நீரிணையாக இருப்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையங்கும் கிழக்கு. நேரம் 4:41 ஆகியிருக்கிறது.

0: நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபினான்ஸ் உங்களுக்கு நாங்கள் நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களோடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைனை கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலேயும் பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பங்கு. அதேவேளை US ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மோர்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் சிறந்த வட்டி வீதத்திலையும். அதுக்கான உங்களுக்கான மோர்கேஜையும் பெற்றுத் தருகின்றார் சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை செகண்ட் மோர்கேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்திலிருந்து பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் எக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை. இதுவரை குறிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ், குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜினை ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை. 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான TD, ஸ்கோஷியா மற்றும் BMO போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டே வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீதத்தில் எவ்வளவு மோக்கச்சை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி. நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பெற்றுத்தருகின்றார். இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய மோக்கேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகையை நீங்கள் நாட முடியும். 416-821-4512.
0: நேரம் 4:49 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து கோஃபி டபுள் தொகுத்து வழங்கல் லாவண்யா மற்றும் காவியா. விடைபெற்றுக் கொள்ளும் நான் ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நீங்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-999-3-8443.
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
7: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
11: Ganga Textiles and Fashion வழங்கும் closing sale. Sarees $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, காப்புகள், தோடுகள், chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.

0: நன்றி ரிஷி. நேரம் இப்போது 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்டெஃப்எம்மில் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு
1: காவ்யா நிதாகரன்,
0: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம்.
0: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165444 வெளியில் 11 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 9 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 10 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 9 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின் 10 சதங்களால் அதிகரிக்க உள்ளது. தொடர்ச்சியாக நீங்களும் 102.7 காற்றலைகளில் இணைந்திருங்கள். எங்களோடு அலையுங்கள். 4165444400.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: 5:03 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
3: தொடர்ந்தும் நீங்களும் 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளாம் அலையங்கள் 416-5544-0404.

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: அலைகள் 4165449400 5645449400
0: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் காவியா. இருவருக்கும் மாலை வணக்கங்கள்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் ரோஹிணி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க ரோஹிணி?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். விஜயின் வெற்றிக்காக இந்த பாட்டு கேட்க விரும்புறேன். அழப்போறான் தமிழ.
1: சரி, நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி இணைந்து கொண்டு வைக்க ரோஹிணி.
2: உங்களையும் குஷியா தானே வச்சிருக்கோம்.
1: அது உண்மைதான்.
0: நாங்க மக்களை குஷியா வச்சிருக்கோம்.
1: மொத்ததுல
0: தளபதிக்கு கொண்டாட்டம். நன்றி நன்றி. வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி.

0: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: பசுமை
1: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.
5: 5:18 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 7 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம்.
6: அலையங்கள் 416-554-4040. நாங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் லாவண்யா. பபி கதைக்கிறேன்.
5: எப்படி இருக்கீங்க பபி? இங்க காவியாவும் இணைந்திருக்கின்றார்.
7: ஓ வணக்கம் காவியா. நான் நினைச்சேன் நீங்க மட்டும். சாரி.
6: இட்ஸ் ஓகே பபி. எப்படி இருக்கீங்க?
7: நல்ல சோமா இருக்கணும் காவியா.
5: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
7: படம் வந்து நாடோடி பாட்டுக்காரன். அதுல SP பாலசுப்ரமணியம் பாடின வெனமெல்லாம் செம்பப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, அந்த பாட்டு.
5: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி.
7: நன்றி இருவருக்கும்.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.

0: 5:24 நிமிடம் கெடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
1: நாங்களும் இப்பொழுதும் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் சேவைக்கு நீங்க நாடலாம் மோர்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலேயும் 3 அலுவலகங்களோடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். குறிப்பாக நீங்கள் ஒரு US-இல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மோர்கேஜ் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு வந்திருக்கின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்க அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்க ஒரு செகண்ட் மோர்கேஜ் ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரோசல்

செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக பிரதான வங்கிகளிலே வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் மூக்கச்சி பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கையும் பெற்றுத் தருகின்றார். இதில் குறிப்பாக உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி வகை 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜ், குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வெளியிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் குறிப்பாக வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியிலே ரினுவல் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொன்னா கூட அதை பீலண்ட சூடாக உங்களுக்கு மிக வேகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை குறிப்பாக இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். யூஎஸ்இல் இன்வெஸ்ட்மெண்ட்கான மோக்கச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து பெற்றுக்கொள்ள முடியும். மோக்கச் சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி வகையை நீங்கள் நாடலாம். 416-821-4512 416-821-4512

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656, 416-906-5656.
2: East FM, Tamil, Seedigal.

0: கனடாவின் ஏற்றுமதிகள் கடந்த மார்ச் மாதம் உயர்வடைந்ததை அடுத்து 6 மாதங்களின் பின்னர் முதன்முறையாக இறக்குமதியை விட ஏற்றுமதியின் விகிதம் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் 5.1 பில்லியன் டாலர்கள் மிகையாக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் மார்ச் மாதத்தில் 1.8 பில்லியன் டாலர்கள் உபரியாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் தங்கம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி இதற்கு முக்கிய பங்காற்றியுள்ளது.
1: தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மறுதினம் பதவியேற்கவுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெறவுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றனர். தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை வெளியிட்டுள்ள விஜய், தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமன்றி மக்கள் மனதில் வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வு பூர்வமான ஜனநாயகமுமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தலாக மாறி வந்த அரசியல் பணநாயகம் மக்களால் குழித்தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குநர்களுக்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொகை இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் இணைய குற்றமாகவே கடன் வழங்குநர்களால் பார்க்கப்படுவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. கடனை செலுத்த இலங்கை தவறியதாக கருதப்படவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
2: தொடர்ந்து மனிதர்கள் எங்களோடு 7 மணி வரையில் அலையங்கள் 416-554-4000
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும் வீரமணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
2: ஆமா, சரி வீரமணி, நாங்க இன்றைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி வீரமணி, வணக்கம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6 7336-5529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா,
5: 9056677200. 5:43 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபம் இன் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
6: அலைகள் 416-554-4040. தொடர்ச்சியாக நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
7: எப்படி
5: இருக்கீங்க ஸ்ரீ?
7: நீங்கள் எப்படி?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
6: இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு? சரி, ஓகே. சோ நாங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
5: நான்கு 1 6 5 5 4 4 0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0

0: 5:48 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
1: நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அலையங்கள் 416-554-4040. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரோடு பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் கரண் கேக்குறேன்.
1: வணக்கம் கரண், எப்படி இருக்கிறீங்க?
2: எப்படி லாவண்யா?
0: காவியா, ரெண்டு பேரும் நல்ல சூமா இருக்கிறோம். கரண், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சரி, நாங்க என்ன பாட்டு கேட்கலாம் கரண்?
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
2: நன்றி,
0: வணக்கம்.
1: நாங்களும் தொடர்ச்சியாக மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் சேவைகளுக்கு நீங்க நாடலாம் மோர்கேஜ் 24 சக்தி பகி. 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த பொழுதில் எங்களோடு சக்தி பகி இருந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
4: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கின்றது. தீர்வு என்பது நீங்கள் தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே உங்களுடைய தேவைகளை கேட்டு அந்த மோர்கேஜை செய்ய முடியுமா முடியாதோ அதை செய்வதற்கு எவ்வளவு கோஸ்ட் பண்ண மட்டும் மிக தெளிவாக கூறி அந்த மோர்கேஜை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இப்போ இன்றைய சூழலில் பலருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட டெப் பேமெண்ட். கிட்டத்தட்ட உங்களுக்கு 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவீங்க. பிளஸ் உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும் மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டிருந்தாலும். இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்க இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் ஈக்விட்டி லோனை பெற முடியும். அதாவது வந்து கிட்டத்தட்ட 3,000 கட்டுற இடத்துல நீங்க கட்டுற அமௌண்ட் வந்து $832 மட்டுமே பே பண்ணுவீங்க. அந்த $837 வந்து நீங்க வந்து லெண்ட் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது, எதுவுமே இல்லாமல் அந்த 100,000 நீங்கள் ஈஸியாக பரவ பண்ணலாம். அப் டு 500,000 மட்டும் நீங்கள் ஹோம் ஈக்விட்டி லோனை பெற முடியும். அலையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைக்கலாம். பட் ரீஃபைனான்ஸ் அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் வந்து செகண்ட் மோர்கேஜ் வந்து இருக்கலாம், ப்ரைவேட்டில் மோர்கேஜ் இருந்தால் எல்லா மோர்கேஜும் ஒரு மோர்கேஜ் ஆக்கி உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமன்றி குறைந்த வட்டி விகிதத்தில் பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா பிஎம் ஆகிய வங்கிகள் பெற்றுத் தருகிறோம். குறித்த நேரத்திலும் குறுகிய கால பதிக்கும் அதற்கான அப்ரூவல் மோர்கேஜ் முடிகின்றது. அலையுங்கள் 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஜிடிஏக்கு வெளியே இருந்தாலும் கூட அதற்கான மோர்கேஜ் வந்து பெற்றுத் தருவோம். உங்களுக்கான பிசினஸ் லோன் அப் டு 100,000 மட்டும் பிரதான வங்கிகள் பெற்றுத் தருவோம் அப்ரூவல் இன் 2 weeks. பேசிக் குவாலிஃபிகேஷன் கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 722 இயர்ஸுக்கு மேல பிசினஸ் இருந்தால் அலையுங்கள் மோர்கேஜ் 24 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அலையுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து எந்த ஒரு தேவையா இருந்தாலும் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து நாங்கள் வந்து பெற்றுத் தருகிறோம். மிக அதுக்கான இலவாக அந்த கமர்ஷியல் மோர்கேஜுக்கான தீர்வையும் வந்து நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து கிட்டத்தட்ட 100% உங்களோட கமர்ஷியல் மோர்கேஜ் இருக்கலாம் சில பிசினஸுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸுக்கும் மட்டும். அதன் பிரதான வங்கிகள் மேலதிக விவரங்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512 416-821-4512. இது மட்டுமல்ல எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கின்றது. உங்களுக்கான மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸை வழங்குகின்றோம். நீங்க 2 இயர்ஸ் டெய்லி கேஷ் ஃபுல் செய்யற பிசினஸ் ஆகிய சூப்பர் மார்க்கெட் ரெஸ்டோரன்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான பிசினஸ் மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸை அப் டு 300,000 மட்டும் வித்இன் 24 ஹவர்ஸ்க்கு உங்க பிசினஸ் கொண்டு அந்த காசை டிபாசிட் பண்ணப்படும். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் ஜிடிஏ பெரும்பாகத்திலேயே 3 இடங்களில் சேவையாட்டிக் கொண்டிருக்கிறது. டொரண்டோவிலே வந்து ஸ்காப்ரோ மார்க்மேன் மில்னர் சந்திப்பிலும், மிஸ்ரா வகையிலே ஸ்குவாட்ரன் மூலுக்கு முன்பாகவும், மற்றது வந்து ஜங்கன் ஷெப்பர்ட் டவுன் டவுனிலும் காரியாலயம் அமைந்திருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். அழைக்க வேண்டிய இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி சக்தி பகிர்ந்து கொண்டதுக்கு.

0: வாய்ஸ் அமைப்பில் வெளிவந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் 5:57 இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் காஃபி டபுள் டபுளோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: 416-55-44-0-0 416-55-44-0-0

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV-களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002.

0: 6:04 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4400
1: டொரண்டோவின் தற்போதைய காலநிலை 10°C ஆக இருக்கின்றது. உணர்லே 9°C. நாளைய தினம் புதன்கிழமை 10°C. உணர்லே 9°C.
0: இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 10% அதிகரிக்க இருக்கின்றது.

0: 6:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
1: 7 வரை இணைந்து கொள்ளலாம். அலைகள் 416-554-4040 416-554-4040.
0: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? புஷ்பா. அப்படி இருக்கிறீங்க,
0: சொல்லுங்க புஷ்பா, என்ன பாட்டு கேட்க போறோம்? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நாலு விஷயம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
0: Indrum Isayudan.
7: East FM Ungaludan.
0: 102.7.
8: 6:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்
9: நிகழ்ச்சியில் இருக்கும். அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
8: அதுக்கும் அடுத்த நேரோடு கதைக்கலாம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: பயந்து விடுறாங்க. 6:18, 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4440.

0: என்ன
1: பாட்டு வேணும்?
2: வான்மேகம்.
0: நல்ல பாட்டு. ஆதி அன்றைக்கு ஸ்கூல் போனீங்களா? யா, ஸ்கூல் ஃபன்னா இருந்தது? ஓகே, ஸோ உங்களுக்காக பாடல் வருது. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நாங்களும் இப்பொழுது மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: மோகேஜ் ரீஃபினான்ஸ் விளக்கிங்க. நானும் மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்குகின்றார். இந்த பொழுதில் எங்களோடு முன்னிருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
4: வணக்கம். எந்த ஒரு மோகே தேவையாக இருந்தாலும் மோகே 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே முடியுமா முடியாதா, அதை சிலருக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், அவ்வளவு கோஷ்மொழி தெளிவாக கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மோகே துறையிலே சேவையாற்றி கொண்டிருக்கும் நிறுவனம் மோகே 24. இன்றைய சூழல பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய கிரெடிட் கார்டு வேறு வழி கடனோ இருந்தால், நீங்க 100,000 கிரெடிட் கார்டு கடன் இருந்தால் உயர் வட்டியரோ $3,000 கிட்ட பே பண்ணி கொண்டிருப்பீங்க, பிளஸ் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் வந்து குறைந்து செல்வதாக அவதானிக்க முடியும். அப்படி ஒரு சூழல் நீங்கள் இருந்தால் வந்து உங்களுக்கான இலகுவான தீர்வு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்க வந்து ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் இந்த 3,000 கட்டிடத்துல $800 தான் போய்விடுவீங்க. ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ண தேவைகளை இதுல வந்து ஹிடன் ஃபீ, பிரைவேட் லெண்டர் ஃபீ, பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது. அழைக்க வேண்டிய இலக்கம் மோர்கேஜ் 24 by 416-821-4512. இது மட்டுமன்றி இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், பிரைவேட்ல மோர்கேஜ் இருக்கலாம், இல்லை உங்களோட மோர்கேஜ் வந்து ஒரு பி சைட்ல இருக்கலாம், நீங்க உயர் வட்டியை தேவையில்லாம கட்டி கொண்டிருப்பீங்க, உங்களோட மோர்கேஜ் ரினியூவல் வரக்குள்ளே நீங்க தேவையில்லாம கடனை வச்சுக்கொண்டு வட்டியை கூட கட்டி கொண்டிருந்தால், உங்களுக்கு ரீஃபைனான்ஸை வந்து பிரதான வங்கிகளான TD's, கொஷியா, BM ஆகிய வங்கிகள் குறுகிய கால போதிக்கிலும் குறித்த நேரத்திலும் நாங்கள் செய்து தருகின்றோம். அதுவும் வந்து உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பதன் மூலம் என்னை தொடர்பு கொண்டு அதற்கான தீர்வை நீங்கள் வந்து பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்ல, உங்களுக்கான கொமர்ஷியலுக்கான மோர்கேஜை வந்து குறுகிய கால பகுதிக்குள்ள பிரதான வங்கியில் நாங்கள் பெற்று தருகிறோம். அது மட்டுமன்றி அந்த மோர்கேஜை வந்து அப் டு 100% மட்டும் டவுன் பேமெண்ட் இல்லாமல் சில பிசினஸுக்கு அந்த மோர்கேஜை வந்து பெற்றுக் கொள்ள முடியும். அழையுங்கள் மேலதிய விவரங்களுக்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைங்களாம். இது மட்டுமல்ல, உங்களுக்கான பிசினஸ் லோன் அப்ரூவல் இன் 1 வீக், அதுவும் பிரதான வங்கியில் பேசிக் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700 மேலே இருக்க வேண்டும், மற்றும் உங்களுக்கு வந்து இருக்க வேண்டிய அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னால், உங்களோட கம்பெனி வந்து மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். இது மட்டுமன்றி உங்களுக்கான ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் வந்து செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நயாகரா ஃபால்ஸ் வேறு வேறு சிட்டியில் இருந்தால் உங்களுக்கான ரெண்டல் அபிட்டாச் மூலம் உங்களுக்கான வருமானத்தை பெற்று தரக்கூடிய பொறிமுறையையும் நாங்கள் வந்து செய்து தருகிறோம். மோர்கேஜ் 24 நிறுவனம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழையுங்கள். நன்றி.
3: நன்றி சக்தி பகி, எங்களுடன் இணைந்து கொண்டதுக்கு.

0: FM தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆர்பர் பிரதமர் கனேடிய பிரதமர் மார்க் கார்னியால் நியமிக்கப்பட்டுள்ளார். 79 வயதான லூயிஸ் ஆர்பர் மொன்றியலில் பிறந்தவர் என்பதுடன் 2004 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளராகவும் கடமையாற்றியவராவார்.
1: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 ஆசனங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 118 எனும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நோக்கில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணியுள்ள தமிழக வெற்றி காங்கிரசுக்கு விஜய் கடிதம் எழுதியதை அடுத்து அவருக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் முடிவெடுக்க மாநில கமிட்டியிடம் தேசிய காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை அதிமுகவிடம் மும் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சமூகமான

0: நெருக்கமான இணக்கப்பாடுகள் எட்டப்படும் என நம்புவதாகவும் அதிமுக தரப்புகள் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
1: இலங்கையில் மாகாண சபை தேர்தல் தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகள் தொடர்பில் ஆராய 10 பேர் கொண்ட பாராளுமன்ற விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஏற்கனவே பாராளுமன்ற விசேட குழு நியமிக்கப்பட்டதுடன் அக்குழு பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஆறு மணி 6:32 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்
2: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: குமார்.
1: எப்படி இருக்கீங்க குமார்?
3: நல்லா இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும்?
2: நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம் குமார். நாங்க என்ன பாட்டு கேட்போம்?
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி குமார், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: இப்பொழுது 6:43 நிமிடமாக இருக்கின்றது. காஃபி டபுள் டபுளோடு நீங்களும் உங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நாங்களும் நிகழ்ச்சியில் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 என்ற தொலைபேசி மூலம் அழைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தீர்வை தொலைபேசி கூட வழங்குகின்றோம். முடியுமா முடியாதா, அதை செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும், அவ்வளவு கோஸ்ட் பண்ணும் என்று கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதே சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மோகி 24 நிறுவனம் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, உங்களுடைய கடன் பிரச்சனை. அதாவது வந்து கடன் கொடுப்பது உங்களுடைய கிரெடிட் கார்டு இருக்கிற உங்களோட டெப்ஸ், அது கிட்டத்தட்ட 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டு பணம் கிட்டத்தட்ட $3,000 நீங்க பே பண்ணி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வட்டி வீதங்கள் 18% to 29% மட்டும் போகும். பிளஸ் மினிமம் பேமெண்ட் செய்தாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும். நீங்க கிரெடிட் பீரோவை போல் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு சூழல் நீங்க இருந்தால் உங்களுக்கான சொல்யூஷன் என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய ஹோமி குட்டி லோனை பெறுவது. ஹோமி குட்டி லோன் என்பது பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரெனியூவல் ஃபீ கிடையாது. இந்த ஹோமி குட்டி லோனை நீங்கள் பெறும் பொழுது என்ன அட்வான்டேஜ் என்றால் 3,000 கட்டுற இடத்துல $800 கட்டுறீங்க. இந்த வட்டிக்கு முதலும் சேர்த்து தான் கட்டி வீங்கள். அலையுங்கள் மோர்கேஜ் 24 416 821 4512 அழைக்க அப்படி செய்யும் பொழுது 50% மேல உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை குறைத்துக் கொள்ள முடியும். அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. இது மட்டுமன்றி உங்களுக்கான வந்து மோர்கேஜ் வந்து இப்ப லாஸ்ட் மினிட்ல முடியல, ஆனால் வந்து உடனடியாக ஒரு 5 days or 10 days க்ளோஸ் பண்ண வேண்டும் ஒரு சூழல் இருந்தாலும் கூட நீங்க நம்ம அழைக்கலாம். ஏஜென்ட் க்ளோசிங்குக்கு அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512 மோர்கேஜ் 24 நிறுவனத்தை. இது மட்டுமன்றி உங்களுக்கான அடுத்த முக்கியமான விடயம் வந்து இப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுவும் ஜிடிஏக்கு கிட்ட பிக்கரிங்கிறையோ நைக்ரா ஃபால்ஸ் போன்ற பகுதிகள் இருந்தால் எங்கள்ட்ட இருக்கிற ரெண்டல் அபிஜாஜ் சிஸ்டம் ஊடாக உங்களுடைய மாதாந்த வருமானங்களை வந்து கூட்டி தருகிறோம். அதாவது ஒரு வாடகை பெறுவதை விட கூட வருமானத்தை பெறக்கூடிய ஒரு பொறிமுறையும் மோர்கேஜ் 24 ரிஃபரல் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறது. ரெண்டல் அபிஜாஜ் நீங்க அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. மற்றது உங்களுடைய பிசினஸ் ஆஃப் மோர் தன் 2 இயர்ஸ் இருக்க வேண்டும். ரெசிடென்டல் கொமர்ஷியல் மோர்கேஜுக்கு அழைக்க வேண்டிய நிறுவன மோர்கேஜ் 24 இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512. 416-821-4512. நன்றி
1: சக்தி மேகங்களுடன் இணைந்து கொண்டதற்கு.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சகானா விடைபெற்று செல்வது
1: காவியா ரிதாகரன்,
0: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய முகமது லெபி 437-477-7960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: 2025 Nissan Kicks Play S
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய முகமது லெபி 437-477-7960.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3 for $11. ஆனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 veggie samosa $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 fried rice வாங்கினால் $25, 3 கொத்துரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: 102.7 East FM.
1: அறிவு மாதிரி கொட்டுமே.
2: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அதை என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குற.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா, நன்றி காவ்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ச்சியாக 2 மணி நேரங்கள் நாங்களும் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். உங்களுடன் வானொலியில் தொடர்ந்து இணைந்திருக்க போகும் நான் சஹானா லிங்கநாதன். வெளியே காலநிலை தற்போது 10 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 9 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எரிபொருளின் விலை நள்ளிரவில் 10% அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றது. தொடர்ச்சியாக ESFM நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ESFM.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்கலாம். அதே வேளையில் உங்கள் மொபைல் போனிலும் கூட ஆப்பாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ESFM தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ESFM 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM102.7@gmail.com. வளமை போலவே இந்த 2 மணி நேரங்களும் உற்சாகமாக உங்களுடன் நாங்களும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. முதல் பாடலை அடுத்து தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்கப் போகின்றோம். அதனைத் தொடர்ந்து அப்படியே நாங்களும் நல்லதா நாள் விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கப் போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமாக இடம்பெற்ற 3 செய்திகளை வந்து நாங்களும் எடுத்து வர இருக்கின்றோம். அப்படியே 8 மணிக்கு நேர்களை எடுத்துக்கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. இன்றைய நாள் அள்ளித்தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மணிமகுடம் பகுதி நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம். நேரம் 7:02.

நேரம் 7:06. இந்த பொழுதில் நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த அழகிய தமிழ் வார்த்தை கெனலி என்ற வார்த்தை தான். இதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் அல்லது நெருப்பு என்ற சொற்களை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக சுட்டரிக்கும் வெப்பத்தை தருவதால் சூரியனை கெனலி என்று கூறுவார்கள். கெனல் என்பது நெருப்பு, அதிலிருந்து உருவானதுதான் கெனலி. இது வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படி என்று பார்த்தோம்னா, கோடை காலத்தின் வெப்பத்தை சொல்ல கெனலி தெறிக்கும் வெயில் என கூட கூறிக்கொள்ளலாம். அதனால் வந்து இனிமேல் வெப்பமாக இருக்குது, இல்லாட்டி வந்து வெக்கியாக இருக்குது அப்படின்னா வந்து கெனலியாக இருக்குது அப்படின்னு கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நேரம் 7:07. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட்,
1: இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும். க்ளோசிங் சேல், 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, East FM 102.7.
7: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: நேரம் 7:20 மீஸ்டப்பம் 102 தசமுகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நல்லதான விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாகி இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னா, முக்கியமான டெட்லைன்ஸ், அதாவது காலக்கெடுவுகளுக்கு நாட்காட்டி அறிவிப்புகளை, அதாவது கேலண்டர் அலர்ட்ஸை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நாங்கள் சொல்றோம். நல்ல விஷயமா இருக்கிறது. அதாவது முக்கியமான டெட்லைன்ஸுக்கு வந்து கேலண்டர் அலர்ட்ஸ், அதாவது உங்களோட போனா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட இருக்கிற வேற எலக்ட்ரானிக் டிவைஸா இருக்கட்டும், எதுல கேலண்டர் அலர்ட்ஸ் போட்டு வைக்கலுமோ அது எல்லாத்தையும் போட்டு வைங்கோ அப்படின்றத எங்களுடைய இன்றைய நாளுக்கான விஷயம் நல்ல விஷயமாக இருக்குது. இதுக்கான காரணம், நமது அன்றாட வேலைப்பழுவில் முக்கியமான திகதிகள் அல்லது முடிக்க வேண்டிய பணிகளை மறந்து விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே டிஜிட்டல் நாட்காட்டிகளில் நினைவூட்டல்களை அமைப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காலக்கெடுவுக்கு முன்பே நமக்கு கிடைக்கும் இந்த அறிவிப்புகள் கடைசி நேர பதற்றத்தை தவிர்த்து வேலையை திட்டமிட்டு முடிக்க உதவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் நாம் எந்த விதமான அபராதங்களோ அல்லது வந்து பின்னடைவுகளையோ இன்றி நம் பொறுப்புகளை வந்து சரியாக நிறைவேற்ற முடிவதோடு நேர மேலாண்மையிலும் வந்து சிறந்து விளங்க முடியும். அதனால் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கட்டாயம் செய்யணும் அப்படி எந்த ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட ஃபோனில் வந்து ஒரு சின்ன அலர்ட் போட்டு வைங்க, உங்களுக்கு அந்த ரிமைண்டர் தரும். நேரம் 7:21 ஈஸ்ட் FM 102 தசமங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: நேரம் 7:24 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுது மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தேவைக்கு நீங்களாலதான் மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்க உங்களுடைய மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபினான்ஸ் சம்பந்த எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நேரடி அழைக்கின்ற பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் பதில் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த பொழுது எங்களோட மீண்டும் சக்தி பகி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு இலவாக கிடைக்கின்றது. தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே உங்களுக்கான தீர்வை வழங்குகின்றோம். முடியுமா முடியாத உலக கோர்ஸ் பண்ணும் இந்த வங்கியில் செய்யலாம் என்பதை 10 வருடங்களுக்கு மேலாக இதய சேவையை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஜிடிஏ பெரும்பாலத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு மோட்கேஜ் 24 நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் பலருக்கும் இருக்கிறது வந்து உங்களுடைய டெப்ட்ஸ் பேமெண்ட். அதான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் பேமெண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100,000 இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் நீங்கள் கட்டுவது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவீங்க. அப்படி மினிமம் பேமெண்ட் பே பண்ணி கொண்டு தான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். உங்கள் கிரெடிட்டை புல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூழல் நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் இக்விட்டி லோனாக அப் டு 500,000 மட்டும் பெறலாம். 100,000 இதே ஹோம் இக்விட்டி லோனாக பெறும்பொழுது $3,000 கட்டிடத்தில் $800 தான் பே பண்ணுவீங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வட்டியை முதலும் சேர்த்து பே பண்ணுவீங்க. இதில் வந்து ஹிடன் ஃபீ லெண்டர் ஃபீ எதுவுமே இதுக்கு கிடையாது. அலையுங்கள் 416-821-4512 மோர்கேஜ் 24 நிறுவனத்தை. மற்றும் உங்களுக்கான ரீஃபைனான்ஸை வந்து கிட்டத்தட்ட உங்களோட பிசைட்ட மோர்கேஜ் இருக்கலாம், இல்லை பிரைவேட்ல மோர்கேஜ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் கடன்கள் இருந்தால் லீசிங் இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்கி உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமன்றி குறைந்த வட்டி வீதத்தில் பிரதான வங்கிகளான டிடிஎஸ், கொஷியா, பிஎம்ஓ ஆகிய வங்கிகளில் உங்களை ரீஃபைனான்ஸ் செய்திருந்தோம். 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ்

0: 8214512. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனர் இல்லை க்ரோசரி ஓனர் அந்த உங்களுக்கான மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸை பெற்று தருவோம். வித்தின் 24 hours உங்களை வந்து உங்களுக்கான மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ் அப்படி 10,000 வந்து 300,000 மட்டும் உங்களோட பிஸ்னஸ் வங்கியில் வாய்ப்பில் ஈடுபடும். அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருந்தால் கிட்டத்தட்ட ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஓட்டர் போயிருந்தால் ரெண்டல் அபிட்டாச் சிஸ்டம் ஊடாக உங்களுக்கான மந்த்லி ரெண்டல் வந்து மினிமம் ஒரு $10,000 மட்டும் வந்து ப்ராப்பர்ட்டியில் மேக் பண்ணக்கூடிய விதத்தில் எங்கள் ரெண்டல் அபிட்டாச் விஷயத்தையும் நாங்கள் செய்து தருகின்றோம். ஓகே 24 நிறுவனம். ஆகவே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். எந்த ஒரு பிசினஸ் மோட்கேஜாக இருக்கலாம், கமர்ஷியல் மோட்கேஜாக இருக்கலாம், கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 100க்கும் மேற்பட்ட மோட்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும் மக்களின் நன்மதிப்பு பெற்ற நிறுவனமாகவும் ஜிடிஏ பெரும்பாகத்திலே ஸ்காப்ரோவிலே மில்லன் சந்திப்பிலும் டொரண்டோவிலே ஜங்கன் ஷெப்பர்ட் சந்திப்பிலும் மிசிசாகாவிலே ஸ்கொயர் ஒன் மால் முன்பாகவும் காரியங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மோட்கேஜ் 24 நிறுவனத்தை அழைக்க 416-821-4512 என்ற இலக்கத்தை அழைப்பதன் மூலம் என்னுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்துக்கலாம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகை எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு.
2: நினைச்சுண்டுமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

கனடாவின் ஏற்றுமதிகள் கடந்த மார்ச் மாதம் உயர்வடைந்ததை அடுத்து 6 மாதங்களின் பின்னர் முதன்முறையாக இறக்குமதியை விட ஏற்றுமதியின் விகிதம் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் 5.1 பில்லியன் டாலர்கள் மிகையான இறக்குமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் மார்ச் மாதத்தில் 1.8 பில்லியன் டாலர்கள் உபரியாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் தங்கம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி இதற்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மறுதினம் பதவியேற்க உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன.

0: சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் பதவியேற்பு நிகழ்வில் இடம்பெறவுள்ளதாக அவை தெரிவிக்கின்றன. தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை வெளியிட்டுள்ள விஜய், தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமின்றி மக்கள் மனதில் வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகமுமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தலாக மாறி வந்த அரசியல் பணநாயகம் மக்களால் குழுதோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆஸ்திரேலிய கடன் வாங்குநர்களுக்கு செலுத்தப்பட்டிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் இணைய குற்றமாகவே கடன் வல்லுநர்களால் பார்க்கப்படுவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. கடனை செலுத்த இலங்கை தவறியதாக கருதப்படவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் செய்திகள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RSP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
3: பசுமை
0: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
4: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ. அழகோ அழகு, 6477873784.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

நேரம் 7:44 நிமிடம். ஈஸ்டஃபம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம். முக்கியமான மூன்று செய்திகளை இந்த நேரத்தில் நாங்களும் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் முதல் நாங்கள் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார தாக்குதல்கள் அது மட்டுமில்லாமல் தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவோ எச்சரித்திருக்கின்றாராம். அது மட்டுமில்லாமல் அவர் ஒரு நேர்காணலின் போது இதனை தெரிவித்ததாக தெரிய வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 100 அமெரிக்க டாலர்களுக்கு மேல் உயர்ந்துள்ளதாகவும், அதுமட்டுமில்லாமல் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3 முதல் 6% வரை உயரக்கூடும் என்றும், 2026 உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றாராம். போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் கூட சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறாராம். அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர் நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தாக்குதலின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாகவும் போரின் ஆக்கிரமிப்பு கட்டம் முடிவடைந்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றாராம். மேலும் ஹோர்முஸ் நீரிணை சிக்கியுள்ள வணிக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நோக்கத்துடன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பெயரில் புதிய தற்காப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து மேலும் கூறியிருக்கிறார். நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அமெரிக்க ஜனாதிபதி விரும்புகிறார் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். எனினும் ஈரான் இன்னும் அந்த ராஜதந்திர வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ வந்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திப்பின் பொழுது அவர் ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் மோதல்கள் காரணமாக அங்கு சிக்கியுள்ள 10 மாலுமிகள் வந்து உயிரிழந்துள்ளதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அத்தியாவசிய தேவைகளின்றி, அதாவது உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளின்றி இந்த அப்பாவி மாலுமிகள் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், இந்த நெருக்கடியான சூழலில்தான் இந்த 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றாராம். இதனைத் தொடர்ந்து சர்வதேச வர்த்தகத்திற்கான ஹோர்முஸ் நீரிணையை சுதந்திரமான கடல்வழி போக்குவரத்தை, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தனது வளங்களை தொடர்ந்து ஈடுபடுத்தும் என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றார். உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தில் முக்கிய பாதையாக விளங்கும் இந்த நீரிணை நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச நாடுகளின் வணிக கப்பல்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். நேரம் 7:47. இதுவரை முதன்மை 3 கேட்டிருந்தீர்கள். தொடர்ந்து மீண்டும் 8 மணிக்கு நாங்களும் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.

0: நேரம் 7:51, நம் ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் நீங்க நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களோடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீ பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்திருக்கின்றார். மோர்கேஜ் 24 சக்தி வகை என்பது குறிப்பிடத்தக்கது. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்க அழைக்கலாம். யூஎஸ்இல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நீங்க மோர்கேஜை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதையும் பெற்றுத்திருக்கின்றார். ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய விவரங்களை நீ நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இதுபோல நீங்க குறிப்பாக ஒரு லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டியத்தில் இதனை மோக்கச்சினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகை என்பது குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்க அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அழைக்கலாம். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சினை நீங்கள் ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வெளியே உங்களுக்கு பெற்றுத்தருகின்றார். இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். 416-821-4512 நீங்க அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகி நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியிலே ரினுவல் செய்ய முடியும் என்றால் கூட அது பி லெண்டர் சூடாக உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வைத்துக் கொண்டே வித் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீதத்தில் மோக்கேஜ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கிறார். மோக்கேஜ் 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய மோக்கேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்க பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் சக்தி வகை அழைக்க முடியும். 416-821-4512 நீங்க அழைக்கலாம். ஜிடிஏ பெருவகத்திலே 3 இடங்கள் அலுவலகங்கள் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸிசாகா காலேஜ் கேவன்மோலுக்கு முன்பாக, டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும், ஸ்காப்ரோவில் மாக்கமன் மில்ல சந்திப்பு கருவிகள் அமைந்திருக்கிறது. மோக்கேஜ் 24 சக்தி வகை அழைக்க 416-821-4512 416-821-4512.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002.
6: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6 7336 5529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
7: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908 56 56 416-908 56 56.